நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 18 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 24 நாள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு

தோடும் பழகும் பரத்தையரின் தோள்கள் தகுதியில்லாத கீழ்மக்கள் அழிந்தி கிடக்கும் சகதியாகும். குறள் எண் 919 அதிகாரம் வரைவின் மகளிர்.

உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு காகோரி சம்பவ நினைவு நாள் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், திரைகானம், இவை அனைத்தும் புத்தம் புது காலையில். காலை 9 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பின்னாகபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மொத்த சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் வி. கிருஷ்ணசாய், வி. முகுந்தசாய் ஆகியோரின் பாட்டு. பரூர் M.K. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் S. கோப் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் ஓய்வு பெற்ற வனத்துறை பலியானர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசைப்பயிற்சியில் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி மாரிமுத்தா பிள்ளை இப்பாடலை தோடிராகம் ஆதிதாளத்தில் கற்றுத்தருகிறார் ஆசிரியர் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாணவியர் சோபா ஸ்ரீராம். 3 விடுமுறை விருப்பம். மாலை 4 RR கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடவம். எழுதியவர் ரம்யா அவர்கள். இசை கந்தசாமி அவர்கள். இயக்கம் K.V. நாராயணன். அமைப்பு S. அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா. 5 குட்டீஸ் நேரம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவுக பெருமாள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றலில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்திநகர் என் ராஜம்மாள் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7 தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி. கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகத்தில் வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள். பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டேனியல் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 8:00 9:15 திரைகானம் ஒலிக்கும். 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு. 10:00 ரவிவாசரி அகில் பாரதி சங்கீத சபாவில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு. இந்நிகழ்ச்சிகள் யாவும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.

0: தோடும் பழகும் பரத்தையரின் தோள்கள் தகுதியில்லாத கீழ்மக்கள் அழிந்து கிடக்கும் சகதியாகும். குறள் எண் 919 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். நீ இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35

எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்ஷார் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் எண் 111 மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த மக்களின் கருத்துக்கள், 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் சேகனியே. 1:00 திரைகான

இரண்டு மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 3:02 திரைகானம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் சிட்டி ஃபார்ம் டு சிட்டி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் கொளத்தூர் கிராமத்தை சார்ந்த எம் வேலு அவர்களுடன் வேளாண் விளைபொருட்கள் சந்தைப்படுத்துதல் குறித்த நேர்முகம். 7:30 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பே பை தி வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைன், 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள். இவை அனைத்தும் எஃப்எம் ரெயின்போவில்.

0: நேயர்களே, தினமும் காலை 6:45, மதியம் 12:40, மாலை 6:30 மற்றும் இரவு 7:15 ஆகாஷ்வாணியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் விரிவான செய்திகளை தமிழில் கேட்கலாம்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் காலை 6:10 தேன் இசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம், 9 இசைப்பெட்டகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி ஆட்ட விடுப்பு, வில்லிவாக்கம் ஸ்ரீ கனகதுர்கா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலரில் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு, அனுத்தமா முரளி அவர்கள் வாலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் மாலை 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, ஜெயந்தி கேசவ் அவர்கள் வாலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரு இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத உரை சித்திரம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இவை அனைத்தும் எஃப்எம் கோல்டில் இன்று ஒலி உலா வரவுள்ள நிகழ்ச்சிகள்.

0: आकाशवाणी இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதுதான் மூலதனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாருக்கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம்.

0: ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார். ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் இல்லையே, தூக்கம் இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான். அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்துவிடும், கைகளில் பூமி தவழ்ந்துவிடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம். உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: நிறைவுற்றது வழிபாடு. நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 24 ஞாயிற்றுக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். இரு பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு.

0: நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோ தான் விதை தேவைப்படும். அதாவது 5000 ஒரு பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம், இந்த பட்டம் இரவைக்கு உகந்த பட்டம், கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். முன்னதாக கோடை உழவு செய்திருப்பீர்கள். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நிறுத்தியில்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 பொட்டலங்கள் ரைசோபியம், 3 பொட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வெற்றிகரமான இறால் வளர்ப்பு என்பது நம்பகமான குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற குஞ்சுகளை தேர்வு செய்வதை பொறுத்து அமைகிறது. பொதுவாக இறால் வளர்ப்பிற்கு கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய CAA ஒப்புதல் பெற்ற குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து மட்டுமே குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு வாய்ந்த குஞ்சுகளை மட்டுமே வாங்க வேண்டும்.
1: வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: முயன்றால் முயல் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பினால் ஏற்படும் பலன்கள் என்ன? தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் உணவாக தீவனமாக அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். அதாவது உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதம் மற்றும் உயிர் சத்துக்கள் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாக பயன்படுகிறது. முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடிகளிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்களே, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களில் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை

0: பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். என் நம்பிக்கை உயர்ந்தது, என் பயிர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் 10 ஆண்டுகால சாதனைகள். 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர் காப்பீட்டு வலைத்தளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகள் பெறலாம். குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகலாம். பொதுச்சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 1444-7 1444-7. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்துப்பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வெற்றிகரமான இறால் வளர்ப்பு என்பது நம்பகமான குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற குஞ்சுகளை தேர்வு செய்வதை பொறுத்து அமைகிறது. பொதுவாக இறால் வளர்ப்பிற்கு கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய CAA ஒப்புதல் பெற்ற குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து மட்டுமே குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு வாய்ந்த குஞ்சுகளை மட்டுமே வாங்க வேண்டும்.
3: வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணமாக்கி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை

0: உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தை சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில்

இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும்

0: மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்ட் இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீத்தி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி.

இந்தியாவில் நீரிழிவு நோய் பரவலுக்கு சூழல் மாசும் ஒரு மிகப்பெரிய காரணம் என சொல்லப்படுகிறது. நாளமில்லா சுரப்பிகள் மீது மாசின் தாக்கம் இருப்பது ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு என மருத்துவர்கள் கூறுகின்றனர். காற்றில் கலக்கும் அதிகப்படியான நச்சு வாயுக்கள் மனிதர்களின் வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மீது நாம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் தீவிரமான உமிழ்வு தரநிலைகளை கொண்டு வருதல், கண்காணிப்புகளை அதிகப்படுத்துதல், உரங்கள் பயன்பாட்டினை சீர்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற வேண்டும் என அவர்கள் பரிந்துரைக்கின்றனர். அதேபோல் மருத்துவ ரீதியாகவும் ஒரு நீரிழிவு நோய் உடையோரின் சூழல் தாக்கத்தின் வரலாற்றை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான உணவு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதேபோல் தூய்மையான காற்றும் மிக மிக அவசியமானது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சமீப

0: சமீபத்தில் நடந்த மாநாடு ஒன்றில் இது குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. சூழல் அமைப்புகளை பலப்படுத்துவது, ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மேற்கொள்வது, மக்கள் அதற்கு ஒத்துழைப்பது என பல தரப்பும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே சூழல் பிரச்சினைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். சூழல் வெறும் அரசாங்க பிரச்சினை அல்ல என அவர்கள் வலியுறுத்தினார்கள்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரிக்கடலின் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இனி வானிலை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 35.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 13.2 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 90%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 27.9 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை வரக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். வானிலை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் காலை 7 மணி. புத்தம் புது காலை.

0: புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 அது நமக்காக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பிறகு இன்று வரை பல்வேறு வகையான அடிப்படை உரிமையிலிருந்து கிடைக்கக்கூடியதான ஒரு உரிமையாக நமக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பல உரிமைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. 2019 வரை பல்வேறு மாற்றங்களோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் ஒரு நுகர்வோர் என்பவருக்கு எப்படிப்பட்டதான உரிமைகளை இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வழங்குகிறது என்பதை நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த உரிமை எழுகிறது, எப்பொழுதெல்லாம் அந்த நுகர்வோராக இருக்கக்கூடிய ஒருவர் யாரிடத்திலே இருந்து அந்த பொருளை பெற்றாரோ அல்லது யாரிடத்திலிருந்து அந்த சேவையை அவர் பெற்றாரோ அவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியதான அவருக்கு ஏற்பட்டதான அந்த பாதிப்பிற்கான காம்பன்சேஷன் அல்லது அதற்கான பிரதிபலனை அவர் எப்படி கேட்க முடியும், எப்பொழுது கேட்க முடியும் என்பதை இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்

பல வகையில் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதாவது கன்சியூமர் ரைட்ஸ் என்பது எப்பொழுது இந்த சட்டத்தின் மூலமாக எழுகிறது என்பதை நமக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் விளங்க சொல்லுகிறது. அதனை உங்களுக்கு வழங்குவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, எப்பொழுது இந்த நுகர்வோர் உடைய உரிமை என்பது எழுகிறது என்று பார்த்தால், ஒரு பொருளை விற்கும் பொழுதோ அல்லது விற்க முயலுகிற பொழுதோ அதற்கான விலையை நாம் தருகிற பொழுது, அது நுகர்வோருடைய அந்த பொருளை வாங்குபவருடைய உயிருக்கோ அல்லது உடமைக்கோ ஏதேனும் ஆபத்து நேருகிற பட்சத்தில் அதனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, அது ஏன் என்று கேட்கக்கூடியதான அந்த உரிமையாகிய கன்சியூமர் ரைட்ஸ் அடிப்படையில் எழுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நாம் ஒரு பொருளை வாங்கச் செல்கிறோம், அந்த பொருளுக்கான விலையை கொடுப்பதற்கு முன் வருகிறோம். ஆனால் அந்த பொருளை நமக்கு விற்பவர் அதிலே இருக்கக்கூடியதான ஆபத்து என்ன என்பதை நமக்கு விளக்கி சொல்ல வேண்டும். இது அடிப்படையில் விற்பவருடைய கடமை என்று கூட ஆகிறது. அப்படி அந்த பொருளுடைய தன்மை என்ன, அந்த பொருளை நாம் பயன்படுத்துவதனாலே ஏற்படக்கூடியதான ஆபத்து என்ன, அதனாலே விளையக்கூடிய நன்மை என்ன என்பதை மட்டும் சொல்லாமல், அதனை முறையாக பயன்படுத்தாமல் போனாலோ அல்லது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்லாமல் போனாலோ, அதனாலே அந்த நுகர்வோர் என்று சொல்லக்கூடியதான அந்த பொருளை வாங்குபவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்து அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் அல்லது அந்த பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்கோ அவருடைய உயிருக்கோ அல்லது அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உடைமைகளுக்கோ ஆபத்து நேருமேயானால், அந்த ஆபத்து என்ன என்பதை தெரிவிக்காமல் அந்த பொருளை ஒருவர் விற்க முயன்றாலோ அல்லது விற்றதன் பிறகு அதனுடைய ஆபத்துக்களை பற்றி நமக்கு சொல்லாமல் போகிற பொழுது, அதில் ஒரு பங்காக அதிலிருந்து கன்சியூமர் ரைட்ஸ் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, ஏன் எனக்கு இப்படி இந்த பொருளை பற்றியதுடைய தன்மையை சொல்லாமல் போனீர்கள், அதை சொல்வது அடிப்படையில் விற்பனையாளருடைய கடமை என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில், கன்சியூமர் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த பொருளை வாங்குகிற அந்த நுகர்வோருக்கு ஒரு உரிமை வழங்கப்படுகிறது. இதை சுருங்கச் சொல்லின், உயிருக்கோ அல்லது உடமைக்கோ ஒரு பொருளை நாம் வாங்குகிற பொழுதோ அல்லது அந்த பொருளை விற்பனை செய்கிற பொழுது அதை விற்பனையாளர் நமக்கு சொல்ல தவறும் பட்சத்தில், அதை மறைக்கும் பட்சத்தில், அப்பொழுது அதிலிருந்து நமக்கு நுகர்வோருடைய உரிமை என்பதா எழுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக, முறையற்ற வியாபார நடைமுறையை கையாளுகின்ற தருணத்தில் அந்த விற்பனையாளர் மீதோ அல்லது அந்த பொருளை உற்பத்தி செய்த அந்த மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளருக்கு எதிராகவோ இந்த முறையற்ற வியாபார நடைமுறை என்று சொல்லக்கூடிய அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்பது இருக்குமேயானால், அந்த தருணத்திலேயும் அதை நமக்கு சொல்லாத பட்சத்தில் அல்லது நம்மை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்ற நினைக்கின்ற தருணத்தில் நுகர்வோருடைய உரிமை என்பது அங்கே பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பொருளுடைய தரம், நாம் ஒரு பொருளை ஒரு கடையிலிருந்து வாங்கச் செல்கிறோம், அப்படி வாங்குகிற பொழுது அந்த பொருளுடைய தரம் என்ன என்பதை நமக்கு சொல்ல வேண்டும். அதே போல எவ்வளவு எண்ணிக்கை யூனிட்ஸ் என்று வாங்குகிறோம் என்று இருக்குமே ஆனால், அந்த எண்ணிக்கை என்ன, அந்த நம்பர்ஸ் என்ன என்பதையும் ஒரு விற்பனையாளர் வாங்குபவருக்கு சொல்ல வேண்டும். மற்றும் அந்த பொருளுடைய பியூரிட்டி, அதாவது அதனுடைய தூய்மை எப்படி, அதே போல அதனுடைய ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அதனுடைய தரம் மற்றும் தகுதி என்று சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட், அதை பற்றியும் நமக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியது விற்பனையாளனுடைய கடமை. அதுபோல அந்த விற்கப்படுகின்ற பொருளுக்கான சரியான விலை எது என்பதை பற்றியும் சொல்ல வேண்டியது அடிப்படையில் அந்த விற்பனையாளருக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடியதான அந்த ஏஜென்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, நடுநிலை தரகராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த பொருளை உற்பத்தி செய்தவராக இருந்தாலும் சரி, அந்த பொருளுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைக்கு ஏற்றாற்போல அவர்களுடைய கடமை அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஒரு முறையற்ற வியாபார நடைமுறை என்று சொல்லக்கூடியதான அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்பதை கையாளுகிற பட்சத்தில், அந்த பொருளுடைய தரம், அதனுடைய விலை, அதனுடைய தன்மை, அதனுடைய எண்ணிக்கை, தூய்மை இவற்றை பற்றி தெரிவிக்க மறுத்தாலோ அல்லது தெரிவிக்க வேண்டும் என்று அறிந்த பிற

0: அதனை மறைக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த தருணத்தில் அந்த விற்பனையாளருக்கு எதிராக அந்த நுகர்வோருடைய உரிமையானது எழுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக விற்பனையாளர் ஏதேனும் ஒரு தருணத்தில் நுகர்வோரை வாங்குகின்ற பொருளுடைய தன்மை, விலை, தூய்மை இவற்றை பற்றி சொல்ல மறுக்கிற பட்சத்தில் அல்லது உண்மைக்கு புறம்பாக வேறேனும் விஷயத்தை சொல்லுகிற பட்சத்தில் அந்த முறையற்ற வியாபார நடைமுறை என்பதான அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்பது இருக்குமானால் அந்த தருணத்தில் இந்த நுகர்வோருடைய உரிமை என்பது முழுமையாக கிடைக்கப்பெறுகிறது. அப்படி நுகர்வோரை அந்த விற்பனையாளரோ அல்லது கடைக்காரர் என்று சொல்லுகிறோம் அல்லது வேறு யாரோ ஒருவர் அவரை ஏமாற்ற முயல்கின்ற பட்சத்தில் நுகர்வோருடைய உரிமை அங்கே எழுகிறது. அந்த தருணத்தில் நுகர்வோருக்கான உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. அதே போல இது பொருளுக்கு மட்டுமல்ல, அது ஒரு பொருளுக்காகவோ அல்லது அந்த சேவைக்காகவோ அதற்குரிய நியாயமான காம்படிட்டிவ் ப்ரைஸ் என்று சொல்வார்கள் அல்லவா. இந்த சந்தையிலே இருக்கக்கூடிய அது போன்ற பல பொருட்கள் இருக்கலாம், பல பிராண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா. ஒரு பொருளுக்கு பல பிராண்ட் இருக்கலாம், பல உற்பத்தியாளர்கள் இருக்கலாம், அல்லது அதே போன்று வேறு வகையான பொருட்கள் இருக்கலாம். அப்படி வேறு வகையான பொருட்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த போட்டி பொருள்களாக இருக்கக்கூடியது, அது காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது அல்லவா, அந்த காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ்க்காக இருக்கக்கூடியதான அந்த பொருள்களை பற்றியதான உண்மையையும் அதனுடைய தன்மையையும் சொல்ல வேண்டியது அந்த விற்பனையாளருடைய கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையும் நுகர்வோர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

0: புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: ராமாயணம் குறிப்பிடும் பெண்மை என்பது வெறும் பெண்மை குணங்களுக்குரிய பண்புகளை மட்டும் குறிக்காமல் அன்பு, அறிவு, ஈகை, வீரம், தியாகம், கற்பு ஆகிய அனைத்து உயர்ந்த பண்புகளும் கலந்த கலவையாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. பெண் கதாபாத்திரங்களை கூறும்பொழுது கம்பன் அப்பாத்திரங்களை அறத்தின் வடிவமாகவே படைத்துள்ளான். கம்பர் அயோத்தியை புகழும் பொழுது அந்த நாட்டு பெண்களின் கல்வி, விருந்தோம்பல், ஈகை ஆகியவற்றையே முதலில் எடுத்துரைக்கின்றார். ஏனெனில் ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அந்நாட்டு மக்களின் குண நலன்களில்தான் உள்ளது. இதனை உணர்ந்த கம்பன் கோசல நாட்டு பெண்களை பெருந்தடங்கண் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று போற்றுகின்றார். கோசல நாட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் போதுமான கல்வியும் நிறைந்த செல்வ வளமும் பெற்றிருந்தனர். செல்வம் நிறைய இருந்தாலும் செய்வதற்கு மனம் வேண்டுமல்லவா? கோசல நாட்டு பெண்களிடம் அந்த பரந்த மனமும் இருந்தது. அதனால் தம்மை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவதும் விருந்து கொடுப்பதுமான அறச்செயல்களையே தம் வாழ்க்கையாக கொண்டிருந்தனர். காப்பிய போக்கின்படி ராமன் தன் அன்னை கைகேயியின் சொற்படி வனவாசம் செல்கின்றான். அப்பொழுது சீதை நின் பிரிவினும் சுடுமோ இப்பெருங்காடு என்று கூறி தானும் தன் கணவனுடன் வனவாசம் செல்கின்றாள். சீதை அரச குடும்பத்தில் பிறந்தவள்.

0: ஜனகனின் செல்கள் மட்டுமல்ல செல்வமகளும் கூட, தான் அரச குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் என்றும் காட்டு வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்றும் சிறிதுகூட யோசிக்காமல் தன் கணவன் இருக்கும் இடமே தனக்கு அயோத்தி என்று எண்ணி சீதையும் ராமனுடன் வனவாசம் செல்கின்றாள். இன்பத்திலும் துன்பத்திலும் தன் கணவனுடன் இருப்பதையே வாழ்வியல் அறமாக கருதினாள் பிராட்டி. காட்டிற்கு சென்ற சீதா பிராட்டியை ராவணன் அசோகவனத்தில் சிறை வைக்கின்றான். சீதை நினைத்திருந்தால் அந்த நிமிடமே தன் ஒற்றை சொல்லால் இலங்கை மாநகரத்தை அழித்திருக்க முடியும். என்றாலும் அச்செயல் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று எண்ணி அச்செயலை செய்யாமல் விடுத்தாள். ராமன் வந்து தன்னை அழைத்துச் செல்வதுதான் முறை என்று எண்ணினாள். இங்கு பெண்மைக்கு பெருமை என்னும் விதத்தில் பொறுமை என்னும் சிறந்த அறத்தை காத்தாள். கற்பிற்கு இலக்கணமாக அருந்ததியை கூறுவது மரபு. சொல்லின் செல்வன் அனுமன் அசோகவனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை தான் பார்த்த நிகழ்வினை சொல்லும் பொழுது கண்டனின் கற்பினுக்கு அணியை என் கண்களால் என்று கூறுகின்றான். இங்கு அனுமன் சீதா பிராட்டியை கற்பினுக்கு அணியை என்று கூறுவதன் மூலம் கம்பன் ஓர் அழகான பொருளை நமக்கு உணர்த்துகின்றான். அதாவது சீதா பிராட்டி கற்பாகிய அறத்தை மேற்கொண்டு வாழ்ந்தாள் என்று கூறுவதை விட கற்பின் வடிவமாகவே திகழ்ந்தாள் என்று கூறுகின்றான். இப்படி அனுமன் வாயிலாக பிராட்டியை கற்பினுக்கு அணியை என்று கூறுவதில் கம்பனுக்குத்தான் எத்தனை மகிழ்ச்சி. அடுத்து தாரையை பற்றி கூறுகின்ற பொழுது தாரை மிகச்சிறந்த அறிவார்ந்த பெண்ணாக காட்டப்படுகின்றாள். வானரகுல பெண்ணாக இருந்தாலும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொல்காக்கும் திறம் உடையவளாக உயர்ந்த நிலையில் போற்ற பெறுகின்றாள். வாலி சுக்ரீவனிடம் பகை கொண்டு போருக்கு தயாராகின்றான். ஒரு மனிதனை தவறு செய்வதற்கு முன்பே தடுப்பது மிகச்சிறந்த அறம். அதன்படி போருக்கு செல்ல முற்படுகின்ற வாலியிடம் அவன் மனைவி தாரை, சுக்ரீவனுக்கு துணையாக வில்லேந்திய ராமன் வந்துள்ளான், அவனிடம் பகை கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கின்றாள். கணவன் தவறு செய்யக்கூடாது என்று நேர்மையாக எடுத்துரைப்பது ஒரு மனைவியினுடைய இல்லற அறம். இந்த இல்லற அறத்தை தாரை பேணி காக்கின்றாள். இவ்வாறே சுக்ரீவன் சொன்ன சொல் காவாது சுக போகங்களில் மயங்கி கிடந்த பொழுது இலக்குவன் கோபத்தில் சீறுகின்றான். அப்பொழுது ஞானவாணியாகிய தாரை இலக்குவனின் சீற்றத்தை தணிக்கின்றாள். பெண்மையை கம்பன் கண்ட கடவுள் என்னும் அறிஞர் தேப்போமியின் கூற்றுப்படி கம்பன் காட்டிய பெண் கதாபாத்திரங்கள் அறத்தின் பிறப்பிடமாகவே போற்றப் பெறுகின்றனர்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு

0: எடி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 நாட்கள் அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விபரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தொமாச்சு மிட்டை தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000-க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. மத்திய எல்லை 750 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸோ வலிப்பு நோய்ங்கிறது வந்து தமிழில் குலோக்கியெல்லாம் வந்து காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. கை கால் வலிப்புங்க தான் அந்த காக்கா வலிப்புன்னு மாறி இருக்கு. ஸோ இது என்னென்னா இங்கிலீஷில் ஃபிட்ஸு எப்பிலப்சின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு என்னென்னா திடீர்னு ஒருத்தருக்கு மூளையில் வந்து நரம்பு செல்கள்ஸோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நரம்புக்கும் அதனுடைய ஒயரிங்க்கும் வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் நரம்பு செல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும். அதனுடைய செயல்பாடுகள் அப்படி தான், திங்க் பண்ணுறது, யோசிக்கிறது, கை கால் மூவ்மெண்ட்ஸ்க்கு பேசுறது, சிந்திக்கிறது, மெமரி எல்லாமே கனெக்ஷன் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தான். அதுதான் மூளை சாஃப்ட்வேர் மாதிரி. ஸோ அந்த அதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து திடீர்னு எதேச்சியா சடனா எக்ஸசிவா ரொம்ப அதிகமா அளவுக்கு மீறி போகுதுன்னா அந்த பிரெயின் செல்ஸ் வந்து செயலிழந்து போயிடும். அதாவது ஸ்ட்ரோக்னா ரத்த குழாயில் பிளாக் வர மாதிரி. இது வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி டிஸ்சார்ஜ் சடனா அதிகமா இருக்கும் போது அந்த நர்வ் செல்ஸோட ஃபங்க்ஷன் சடனா ஸ்டாப் ஆகிறதுனால வர்ற ப்ராப்ளம் தான். எந்த பிரெயின் செல்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கோ அந்த பிரெயின் செல்ஸோட ஃபங்க்ஷன் வெளியில தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கை காலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்னா கை கால் பேரலிசிஸ் ஆகலாம், வெட்டி வெட்டி இழுக்கலாம், பேசுறதுல இருந்ததுனா வாய் குளரலாம், இல்லை திடீர்னு அவங்க அப்படியே கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, திடீர்னு அவங்களால வந்து அன்கான்சியஸ் ஆயிருவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு ஃபிட்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபிட்ஸும் எபிலெப்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே நோய்கள் தான். அது

0: நோய்க்கு வந்து ஃபிட்ஸுங்கிறது வந்து வலிப்பு, எப்பிலப்சிங்கிறது வலிப்பு நோய். அதாவது வலிப்புங்கிறது என்ன, இப்போ ஒருத்தருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தோ இல்லை அவங்களோட லைஃப் டைமில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதோ ஒரு காரணத்தினால வலிப்பு வரலாம். இப்போ வந்து சின்ன வயசில் காமனாக நம்ம வந்து ஃபிப்ரைல் சீசர்னு படிச்சிருக்கோம். அப்படின்னு என்னென்னா ஜுரம் வருது அதிகமாக இருக்குன்னா என்னைக்காவது ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு ஜன்னி வருதுன்னு சொல்லுவாங்க, உடனே குழந்தைகள் டாக்டர் போவாங்க, மருந்து கொடுப்பாங்க, சரியாயிடும். அது திருப்பி ஃபீவர் வரும்போது வர்றது. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு காரணத்தினால வர்றதுனால வர்றது வந்து எப்பிலெப்சி கிடையாது, அது வந்து ஒரு வலிப்பு. அதுக்கு காரணங்கள் இருக்குது, அந்த காரணங்கள் சரி பண்ணால் சரியாயிரும். எப்பிலெப்சி நோய்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரே மாதிரி வலிப்புகள் திரும்ப திரும்ப லைஃப் லாங்காக, அதாவது மாதம் மாதம் வருஷம் வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து வலிப்பு நோய். ஸோ வலிப்புங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் லோ ஆச்சுன்னா ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வரலாம், உப்புச்சத்து குறைஞ்சா ஃபிட்ஸ் வரலாம், அந்த மாதிரி வர்றது வலிப்பு. திருப்பி திருப்பி அந்த நோய் சர்க்கியூட் மாதிரி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வலிப்பு நோய். ஸோ வலிப்பு நோய் நிறையா காரணங்கள்னால இருக்குது. ஸோ மூளையில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் வலிப்பு ஏற்படலாம். ஸோ அது வந்து எந்த வயதினருக்கும் வரலாம், அதாவது பிறக்கிற குழந்தையிலிருந்து இறக்குற வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ அந்தந்த ஏஜ் குரூப்புக்குன்னு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ஸோ மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது வந்து குழந்தைகள் வந்து இன்ஜுரி அண்ட் பர்த் டிஃபெக்ட் சொல்லுவோம், அதாவது பிறக்கும் போது அவங்களுக்கு மூளையில் ஏதாவது பாதிப்பு, அதாவது குழந்தைகள் உடனே அழலை அப்படின்னா குழந்தைகள் உடனே வந்து மூளைக்கு வந்து ஆக்சிஜன் போகாது. ஸோ பிறக்கும் போது ஒரு குழந்தை ஹெல்த்தியாக அழுதுன்னா அதுக்கு மூளைக்கு அப்போ தான் பிளட் ஃப்ளோ ஆக்சிஜன் ரீஸ்டோரே ஆகுது, அது ஆகலைன்னா என்ன ஆகும்னா பிரெயின் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள் தான் செரிபரல் பேலசின்னு சொல்லுவோம், உடல் ஊனமாக இருப்பாங்க. ஸோ அந்த உடல் ஊனம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்ஸ் வர மாதிரி மூளையோட தளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். ஸோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்லுவோம், அதாவது மூளைகளில் வந்து அவங்களுடைய குழந்தைகளை பேசுறது நடக்கிறது தவழ்றது இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து கரெக்டான டைமில் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து டெவலப்மெண்டல் டிசார்டர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம். வெரி ரேர்லி ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட்னால வரலாம். தென் இன்ஃபெக்ஷன், அதாவது செரிபரல் மலேரியா வருது, டெங்கு வருது, வைரல் ஃபீவர் வருது, டிபி வருது, அதனால் வரலாம். தலையில் அடிபடுறது, அதாவது ஹெட் இன்ஜுரி வர்றது. ஸோ அவங்களுக்கு வந்து மூளையில் ஏதாவது ஒரு தழும்பு இல்லை ரத்த கசிவு இருக்குன்னா அந்த தழும்புலேருந்து அடிக்கடி ஃபிட்ஸ் வரலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் ஏஜ் போச்சுன்னா ஸ்ட்ரோக் வர்றது, ஸ்ட்ரோக்குனால மூளை டேமேஜ் ஆகிறது. தென் இன்னும் அட்வான்ஸ் ஏஜ் போகுதுன்னா கட்டிகள், டியூமர், மூளையில் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு வைரஸ் போய் டேமேஜ் பண்ணுறது, சம்டைம்ஸ் ஈவன் டிமென்ஷியா, ஞாபக மருந்து இருக்கிறவங்களுக்கே மூளையிலேருந்து ஃபிட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே இல்லாமல் ஒரு ரொம்ப ஹிட்டன் காசஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு எப்பிலெப்சி எக்ஸ்பர்ட்டை போய் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது வந்து ஏதாவது குரோமோசோமல் டிஃபெக்டா, ஜெனட்டிக் டிஃபெக்டா, இல்லை எப்பிலெப்சி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு அவங்க கண்டுபிடிப்போம்.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: ஏன் சார் பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
3: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோது?
2: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கலாமே.
4: நேரம் காலை 7:30. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது, அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல. யாரும்

0: எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லாரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லாரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர். அவர் தான் அறிஞரான்னா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்ககாலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போவெல்லாம் காதலன் கிட்டே அப்படி சொல்ல முடியாது. இப்போவெல்லாம் காதலன் கிட்டே காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார்.
1: கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமே படி. இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: தாத்தா இது என்ன செடி?
1: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
0: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.
4: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
1: கக்கோரி சம்பவ நினைவு நாள். ஒரு நாட்டின் சுதந்திரம் என்பது ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை. அது எண்ணற்ற தியாகங்கள், போராட்டங்கள், சிறைவாசங்கள், உயிர் தியாகங்கள் ஆகியவற்றின் விளைவாக உருவாகிறது. இந்தியாவின் விடுதலை போராட்டமும் அப்படிப்பட்ட மகத்தான வரலாற்றை கொண்டது. மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில், மற்றொரு புறம் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆயுத புரட்சியை நம்பிய இளைஞர்களும் தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடினர். அவர்களின் வீரத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டிய நிகழ்வுகளில் மிக முக்கியமானது கக்கோரி சம்பவமாகும். 1925 ஆகஸ்ட் 9 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கக்கோரி என்ற சிறிய ரயில் நிலையம் அருகே இந்த வரலாற்று சம்பவம் நடைபெற்றது. ஆங்கிலேய அரசின் கருவூல பணத்தை ஏற்றிச் சென்ற ரயிலை புரட்சியாளர்கள் நிறுத்தி அந்த பணத்தை கைப்பற்றினர். இந்த நடவடிக்கை கொள்ளைக்காக அல்ல, இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க தேவையான நிதியை பெறுவதற்காகவும் ஆங்கிலேய அரசின் அதிகாரத்திற்கு சவால் விடுவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தை திட்டமிட்டவர்களில் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான், ராஜேந்திரநாத் லஹரி, தாக்கூர் ரோஷன் சிங், சந்திரசேகர் ஆசாத், சச்சிந்திரநாத் பக்ஷி, மன்மத்நாத் குப்தா உள்ளிட்ட பல வீரர்கள் இடம்பெற்றனர். அவர்களின் வயது பெரும்பாலும் இளமை காலத்திலேயே இருந்தது. இருப்பினும் தங்கள் சொந்த வாழ்க்கையை விட நாட்டின் சுதந்திரத்தையே உயர்வாக கருதினர். கக்கோரி சம்பவத்திற்கு பிறகு ஆங்கிலேய அரசு கடுமையான விசாரணையை மேற்கொண்டது. பல புரட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். நீண்டகால நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான், ராஜேந்திரநாத் லஹரி மற்றும் தாக்கூர் ரோஷன் சிங் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. பலர் ஆயுள் தண்டனையும் கடுங்காவல் தண்டனையும் பெற்றனர். மரண தண்டனையை எதிர்கொண்ட போதும் அவர்கள் அஞ்சவில்லை. நாட்டிற்காக உயிரை கொடுப்பது மிகப்பெரிய பெருமை என்ற மன உறுதியுடன் அவர்கள் தூக்குமேடையே ஏறினர். கக்கோரி சம்பவம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இளைஞர்கள் மத்தியில் தேசப்பற்று அதிகரித்தது. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மக்கள் மனதில் அச்சம் குறைந்து சுதந்திரத்தின் மீதான நம்பிக்கை வலுப்பெற்றது. இந்த சம்பவத்தின் மற்றொரு சிறப்பம்சம் தேசிய ஒற்றுமையாகும். இந்த புரட்சியில் பல்வேறு மதங்களையும் மொழிகளையும் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். இந்த நினைவு நாளில் கக்கோரி வீரர்களின் தியாகத்தை நன்றியுடன் நினைவு கூறுவோம். அவர்கள் காட்டிய தேசப்பற்று, ஒற்றுமை, துணிவு மற்றும் தியாக மனப்பான்மையை நம் வாழ்க்கையிலும் பின்பற்றுவோம். நமது நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்து இந்தியாவை மேலும் வலிமையான, வளமான மற்றும் அமைதியான நாடாக மாற்றுவோம்.

0: நேரம் காலை 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சண்முகம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது தமிழகத்தின் கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் மாவட்டங்களில் தென்னை தான் முக்கியமான பயிர். கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுவது. பொதுவாக தேங்காயில் அதிகமாக கொழுப்பு இருக்கும்னு ஒரு கருத்து உண்மைதாங்கிறாங்க. ஆனால் கொழுப்பு எப்போ உருவாகும்னா அதை சமைக்கும் போது தான் தேங்காய் கொழுப்பாக மாறும். தேங்காயை உடைத்த அரை மணி நேரத்தில் பச்சையாக சாப்பிட்டுட்டா அது அமிர்தம். சகலவிதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய சக்தி படைத்தது. உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு அழுக்குகளை அகற்றும். இரத்தத்தை சுத்தமாக்கும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கும் தன்மை பெற்றது தேங்காய். தேங்காய்க்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். மனித உயிர் அன்னையின் வயிற்றிலிருந்து வெளியே வர 10 மாதம் ஆகும். அதுபோல் தேங்காய் உருவாகி பூமிக்கு வர 10 மாதம் ஆகும். அப்படித்தானுங்க சண்முகம் சார்? தேங்காயை சமைத்து சாப்பிட்டால் கெட்ட கொழுப்பாக மாறிடும். சமைக்காமல் அப்படியே சாப்பிட்டா நல்ல கொழுப்பு. தேங்காயை துருவி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து குழந்தைகளுக்கு மாலை நேர சிற்றுண்டியாக கொடுத்தா அவ்வளவு ஆரோக்கியம். பழங்காலத்தில் இறக்கும் தருவாயில் உள்ள நபர்களுக்கு தேங்காய்பால் கொடுத்து வாழ்நாட்களை நீட்டிப்பு செய்வாங்களாம். தாய்ப்பாலுக்கு மாற்றா தேங்காய்பால் கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றியிருக்கிறாங்க. காலை நேரத்தில் தேங்காயை துருவி அதை அரைச்சி பால் எடுத்து அதோட நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது தேன் சேர்த்து குடிச்சு பாருங்க, அவ்வளவு நல்லதான். ஆரோக்கியம் மேம்படுமா? தாய்ப்பாலில் இருக்கும் மோனோலாரின் சக்தி தேங்காயை தவிர வேறு எதிலும் இல்லைங்கிறாங்க. அன்றாட வாழ்வில் தேங்காய் பால் பருகுவது ரொம்ப நல்ல பலன்களை அளிக்குங்கிறாங்க. தினசரி உடலுக்கு தேவைப்படும் இரும்பு சத்தில் 25% ஒரு கப் தேங்காய்பால்ல இருந்து கிடைச்சிரும். அதோட மெக்னீசியம் சத்து இதுல இருக்கிறதுனால தசை வலிகளுக்கு சிறந்த தீர்வா அமையுது. இதில் உள்ள பாஸ்பரஸ் சத்து எலும்புரிக்கு நோய் ஏற்படாமல் தடுக்குது. சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை நீக்குவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தேங்காய்பால். சண்முகம் சார், தேங்காயை துருவி கிடைக்கிறது தேங்காய்ப்பூ. இது ஒரு தேங்காய்ப்பூ. இன்னொரு தேங்காய்ப்பூ

0: கோவிலில் தேங்காயை உடைக்கும் போது தேங்காயில் பூ விருந்தால் அதை நல்ல சகுனமாக பெரியவங்க சொல்லுவாங்க. இதுதான் இன்னொரு பூ. அறிவியல் பூர்வமாக பார்த்தா தேங்காய் பூ என்பது முத்துன தேங்காயில் உண்டாகும் கரு வளர்ச்சியே. இளநீர், தேங்காய் தண்ணி, அப்புறம் தேங்காயில் எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குதோ அதை விட அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்களை தன்னகத்தே கொண்டது தான் தேங்காய் பூ. அதனால தான் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது இந்த தேங்காய் பூ. எந்த நோயையும் எதிர்கொள்ளணும்னா அதற்கு நிகரான எதிர்ப்பு சக்தி தேவை. அதிக வேலை சுமை உள்ளவர்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் மிகவும் சோர்வாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தேங்காய் பூவை சாப்பிட்டால் உடலுக்கு அதீத சக்தி கிடைக்கும். நாள் முழுக்க உற்சாகமாக இருக்க முடியும். அஜீரண கோளாறு உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணி இந்த தேங்காய்ப்பூ. மலச்சிக்கலையும் போக்கக்கூடியது. தேங்காய்ப்பூவில் இன்சுலின் சுரப்பை தூண்டுகின்ற சக்தி இருக்கிறது. இதனால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். தேங்காய் இளநீர்னு சாதாரணமாக நாம் எல்லாம் நினைக்கிற தேங்காய் எப்படி பார்த்தீங்களா, ஒரே ஒரு வேலை செய்யுங்க. ஆளாளுக்கு வீட்டுக்கு ஒன்று ரெண்டு தென்னம்புள்ளையை வச்சு வளர்க்கணும். தென்னை மரங்களை உருவாக்கணும். ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் பல மாங்காய் அடிக்கலாம், சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

சமயம் இப்பொழுது 7:59 நொடி. 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம்.

நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி 9 மணி வரை திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக

மூன்று பேர் மூன்று காதல் படத்திற்காக நந்தினி ஸ்ரீகர் பாடிய பாடலை கேட்டோம். இனி ஷான் ரோல்டன் பாடிய பாடல் ஒரு நாள் கூத்து படத்திற்காக.

மீண்டும் திரை இசை பாடல்கள். 10 மணிக்கு முத்துச்சிதறலாய், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரமாய், 3 மணிக்கு விடுமுறை விருப்பமாய் இந்த அலைவரிசையில் உங்களுக்காக.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி. ஆகாஷ்வாணி
1: இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. ஸ்ரீபாத பினாகபாணி ஒரு தலைச்சிறந்த மருத்துவர் மற்றும் சிறந்த கர்நாடக இசை வல்லுநர். இவர் ஆந்திராவிலுள்ள ஸ்ரீகாகுளம் என்ற ஊரில் 1913 பிறந்தார். துவாரம் வெங்கடசாமி நாயுடு, ரெங்கராமானுஜா ஐயங்கார் ஆகியோரிடம் இசை நுணுக்கங்களை கற்றறிந்தார். தமது விடாமுயற்சியால் சங்கீத உலகில் மிகவும் புகழ்பெற்றார். இவரது சீடர்கள் பலர் இன்று பிரபல வித்வான்கள். குறிப்பாக நேதுநூரி கிருஷ்ணமூர்த்தி, நூக்கல சின்ன சத்யநாராயணா, ஓலேட்டி வெங்கடேஸ்வர்லு, ஸ்ரீரங்கம் கோபாலரத்னம் ஆகியோரை சொல்லலாம். ஸ்ரீபாத பினாகபாணி பல இசை புத்தகங்களை எழுதியுள்ளார். மேளராக மாளிகை, பல்லவி கானசுதா, மனோதர்ம சங்கீதம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. சங்கீத நாடக அகாடமி விருதினை பெற்றவர் இவர். டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் இசை நிகழ்ச்சிக்கு இன்று அன்னவரப்பு ராமசாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். பருசமு சொக்கக்கா அன்னமாச்சாரிய கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இப்போது டாக்டர் ஸ்ரீபாத பினாக்கபாணி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேவே ஸ்ரீகாந்தம், சுவாதி திருநாள் கிருதி, ராகம் மோகன கல்யாணி, ஆதி தாளம்

மோகன கல்யாணி ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதி இடம்பெற்றது. நிறைவாக தந்தனன ஆகி என்ற அன்னமாச்சாரியார் கீர்த்தனை. ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு கேட்டோம். அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷவாணி நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் முத்துச்சிதறல். முதலாவதாக சங்கர் குரு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

What happened to her?

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிப்பது ஸ்கூல் மாஸ்டர் படப்பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:30.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாணிஜெயராம் குரலில் வருவது சந்திப்பு படப்பாடல்.

0: நிறைவு பெற்றது முத்துச்சிதறல்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். திரைப்பாடல்களின் தேன் சிந்தும் நேரம் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் துடிக்கும் கரங்கள் பட பாடல் ரசிக்கலாம்.

ராகங்கள் மாறுவதில்லை படப்பாடலை ரசிக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். நேரம் 11:15. நேரில் ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி.

நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி ஆனந்த கும்மி எஸ் ஜானகி எஸ் பி ஷைலஜா குரல்களில்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் 11:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி சலங்கை ஒலி, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்களில்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

கேட்டு ரசித்த பாடலின் படம் சட்டம். பாடலை பாடியிருந்தவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன். நேரம் 11:48. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி மண் வாசனை எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஒவ்வோர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வோர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் தாய் வீடு.

0: அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை.
1: முட்டாள் புதுக்கார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
2: நிறுத்த முட்டாளே.
1: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும். ஓ,
2: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூல் ஆக இருங்கள்.
4: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
7: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், வி கிருஷ்ணசாய், வி முகுந்தசாய் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசைப்பயிற்சி. எந்நேரமும் என்று தொடங்கும் தோடி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடல், கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவியர் ஷோபா ஸ்ரீராம். நிகழ்ச்சியின் 2வது பகுதி இன்று கேட்கவிருக்கிறோம். 3:00 விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். உங்களுக்காக சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்ப காத்திருக்கிறது. மாலை 4:00 RR கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி, மேடை நாடகத்தின் வானொலி வடிவம், எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் KV நாராயணன், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா ஆகியோர். மாலை 5:00 குட்டீஸ் நேரம், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவுக பெருமாள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றலில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகர் என் ராஜம்மாள் குழுவினர் வழங்கியுள்ள நாட்டுப்புற பாடல்கள் இன்று முதல் பகுதி கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்போம் ஆய்வோம்.
8: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, இரவு 7:00 தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி கார்த்திகேயன், இரவு 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து
9: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
10: வெற்றிகரமான இறால் வளர்ப்பு என்பது நம்பகமான குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற குஞ்சுகளை தேர்வு செய்வதை பொறுத்து அமைகிறது. பொதுவாக இறால் வளர்ப்பிற்கு கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய CAA ஒப்புதல் பெற்ற குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து மட்டுமே குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு வாய்ந்த குஞ்சுகளை மட்டுமே வாங்க வேண்டும்.
9: வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இரவு 8:00 9:15 திரைகானம் கேட்கலாம். 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு ஒலிபரப்பாகும். 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சாத்மிகா மோகன் அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 kHz இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
11: This is Akashvani. The news are read by

ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் தனவாரி தனமு பெகடா ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை கேட்க உள்ளோம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் வி கிருஷ்ணசாய், வி முகுந்தசாய் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:40 இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் எந்நேரமும் என்று தொடங்கும் தொடி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம். எந்நேரமும் என்று தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல் 2:40 இசைப்பயிற்சியில் இடம்பெறவுள்ளது. 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஒன்று 10:100 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமல்ல நிகழ்ச்சியில் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், பி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000 குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில்

0: அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
1: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1,300க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீஜியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவசெட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50.

ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளின் சில இடங்களில் வீசும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இதே கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 13ஆம் தேதி வரை நிலவும் வாய்ப்பு உண்டு. மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக வினாடிக்கு இருக்கும். சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்டத்தில் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 17 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.7 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை பிற்பகல் 2:30 வரை அலைகளின் உயரம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை அலைகளின் வேகம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.6 முதல் 2.1 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.7 முதல் 1.9 மீட்டராக அலைகள் உயரம் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பூவை செங்குட்டுவன் இயற்றிய பாடல். பாடியவர்கள் என் எஸ் பிரகாஷ், எம் அமிர்தா. இசை எம் அசோக்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டம் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டமாகும். இது இந்தியாவில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் பயனாளிகள் 60 வயதை கடந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வூதியத்தில் 50% மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக பயனாளியின் மறைவுக்கு பிறகு வழங்கப்படும். விண்ணப்பதாரர் பயனாளியாக பதிவு செய்த பின்பு ஜன்தன் வங்கிக் கணக்கு வாயிலாக ஆட்டோ டெபிட் முறையில் சேர்ந்த நாள் முதல் 60 வயது வரை டெபிட் செய்து கொள்ளப்படும். மேலும் ஓய்வூதிய கணக்கில் அரசும் சமமான பங்களிப்பை அளிக்கிறது. பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டத்தின் கீழ் சேர விரும்பும் தனிநபர்களுக்கான தகுதிகள். 1. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் தனிநபர் அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 2. 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். 3. விண்ணப்பதாரர் சேமிப்பு கணக்கு IFSCயுடன் ஜன்தன் கணக்கு எண் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் நபர்களின் வருமானம் மாதந்தோறும் 15,000 அல்லது அதற்கு கீழே இருக்க வேண்டும். ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் உள்ள தனிநபர்கள் PMSYM திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. தகுதியுடைய பயனாளி தனது 60 வயதை எட்டுவதற்கு முன் தன் வழக்கமான பங்களிப்பை அளித்து நிரந்தரமாக ஊனமுற்றவராகி இந்த திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பங்களிக்க முடியாவிட்டால் அவரது மனைவி வழக்கமான தொகையை செலுத்துவதன் மூலம் திட்டத்தில் தொடர உரிமை பெறுவார். தகுதியுடைய பயனாளி ஒருவர் திட்டத்தில் சேர்ந்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறினால் அவர் செலுத்தும் பங்களிப்பின் பங்கு மட்டுமே அவருக்கு செலுத்தப்படும். தகுதியுடைய பயனாளி ஒருவர் திட்டத்தில் சேர்ந்த நாளிலிருந்து 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலப்பகுதியை முடித்து வெளியேறினால் அவரது பங்களிப்பின் பங்குடன் அவரது ஓய்வூதிய நிதி அல்லது சேமிப்பு வங்கி வட்டியுடன் தரப்படும். ஒரு தகுதியான பயனாளி வழக்கமான பங்களிப்புகளை அளித்து ஏதேனும் ஒரு காரணத்தால் இறந்துவிட்டால் அவரது துணைவி தொடர்ந்து பங்களிப்பை செலுத்துவதன் மூலம் திட்டத்தை தொடர உரிமை பெறுவார். பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மன்தான் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்த எவரும் PMSYM திட்டத்தில் இணைய அருகிலுள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்யலாம். விண்ணப்பதாரர்கள் ஆதார் அட்டை எண் மற்றும் சேமிப்பு கணக்கு ஜன்தன் கணக்கு எண்ணை பயன்படுத்தி போர்ட்டலுக்கு சென்று சுய பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்ய ஆவணங்களுடன் பதிவு முகமைகளுக்கு செல்லலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
0: மாலை 4 மணிக்கு மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள். மாலை 4 மணிக்கு நாடகம் மகாகவி பாரதி. இசை கந்தசாமி, இயக்கம் கே.வி. நாராயணன், அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜெய் ஜெயா. இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அச்சலாம்.
3: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. The Hargarh Tiranga campaign will begin today and will run through 17th of this month. The initiative is aimed at encouraging citizens to hoist the national flag and participate in activities celebrating patriotism, national

எலிபென்ட்ல ஏற்கனவே வேலை பார்த்துருங்க, யானை இதில் எல்லாம் நீங்களே யானை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சத்தியமங்கலத்தில் காசனூர் அப்படின்னு ஒரு இடம், அதையும் தாண்டி போனீங்கன்னா கடப்பாறை பள்ளம்னு ஒரு இடம், அந்த இடம் தான் எலிபென்ட் கேம்ப். அங்கெல்லாம் நல்லா புளி தோண்டி வச்சு யானையை பிடிக்கிறது. யானையை எப்படி பிடிப்பாங்கன்னா ஒரு புளியை தோண்டி வச்சு அதை மூடிடுவாங்க, எல்லாம் இலையை போட்டு கவிரி போய் யானை உள்ளுக்கு விழுந்தோன்னா நாங்கள் அந்த யானையை எடுத்து மேலே எடுத்து வளர்த்து சொல்லி கொடுப்பாங்க. அது அந்த பாஷையை பேசும்போது யானைக்கு புரியும், அது அதை வச்சு அதை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. நான் போய் பார்த்தேன், என்னப்பா புளியெல்லாம் வெட்டி வச்சுட்டீங்களா, யானை வருமா போகுமோ, எந்த பக்கம் யானை வரும், என்ன ஏரியெல்லாம், அவங்க எல்லாம் சொன்னாங்க இதுக்கு யானை காடு சார், இங்கே நிறைய யானை இருக்கு, வரும் போகும், ஏதாவது விழுதும், விழுந்தா நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒரு யானையும் விழுகலை. அப்புறம் சேர்ந்து கொஞ்ச நாள் போனோடனே யானை விழுந்துச்சு, யானை விழுந்துச்சு. இப்போ பார்த்தா எங்கள் டிபார்ட்மெண்ட் யானையே உள்ளே விழுந்துருச்சு, அதில் அந்த நம்ம யானையே உள்ளே விழுந்துருச்சு, நீ என்ன கட்டுக்கு அப்படின்னு தீர்த்து இப்படியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு உடனே விழுந்தது அந்த யானை, விழுந்தனும் அதை எடுத்து பழக்கணுமே, அதை எடுத்து பிடிச்செல்லாம் கட்டி போட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சு அதை பழக்கணும். என் அதிகாரி கேட்டார், யானையை பழக்கிறதுக்கு எந்த யானை சார்? ஐயப்பன்னு ஒரு யானை முதுமலையில் இருக்கு, நான் பார்த்தேன், அந்த யானையை இங்கே உணர்ந்து இந்த யானையை பழக்கிடலாம், அதுக்கு தான் இந்த யானை பழக்கிறதுக்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் அது அப்படின்னு. அப்படியா, நீங்கள் இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன், எனக்கு அந்த ஐயப்பன் யானையெல்லாம் தெரியும் அப்படின்னு. சரினு சொல்லி ஐயப்பன் யானையை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு 2-3 நாள் லாரியில் ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஐயப்பன் யானைக்கு அந்த அட்மாஸ்பியர் ஒத்து வரல. அதே முதுமலையில் இருந்தால் அது அந்த அட்மாஸ்பியருக்கு அதுக்கு ஒத்து போச்சு, இங்கே இருக்கிறதுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது இந்த யானைக்கு, அது ஏதாவது நுரண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அதிகாரிகிட்ட நாங்கள் சொன்னோம், சார் இது வந்து ஒத்து வர மாட்டேங்குது, ரொம்ப நுரண்டு பண்ணுது, இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிடலாமா அப்படிங்க. அதெல்லாம் வேண்டாம், இந்த யானையை அனுப்பி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வேறு யானை கிடையாது பழக்கிறதுக்கு. ஒரு 10 நாள் போனால் இதுக்கே இந்த அட்மாஸ்பியர் அட்டாச்மெண்ட் ஆயிரும், அதனால் நீங்கள் ஒன்றும் பொறுப்பு ஒன்றும் பொறுக்காதீங்க, யானையை அப்படியே விட்டுருங்க, அது இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி நாங்களும் இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அந்த யானை காணாமல் போயிடுச்சு, சங்கிலி பிச்சுன்னு ஓடி போயிடுச்சு. 1 டிவிஷன் யானை, நம்ம தானே நாளைக்கு பதில் சொல்லணும், அந்த யானை நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து எதுக்கும் வந்து அதிகாரிகிட்ட சொல்லுங்க அப்படின்னா, சரி நான் அதிகாரிகிட்ட போய் சொன்னோம் நாங்கள், இந்த மாதிரி யானை ஓடி போயிடுச்சு சார். அவரும் சரியான கோவம் வந்துச்சு, ஓ அடுத்த டிவிஷன் யானையா அது, அது விட மாட்டேங்க, நம்ம கேள்வி கேட்பாயா, ஏய் நீ சொன்னேன்னு சொல்லித்தானா நான் அந்த யானையை கூப்பிட்டுக்குங்க, இப்போ என்ன பண்ணுறது, யானை காணும், சரி எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே போய் தேடுங்க, எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் போய் தேடுங்க, எங்க இருந்தாலும் சேர்ந்து யானையை பிடிச்சி கொண்டாங்கன்ட்டு. சரி எல்லாம் யானை மேலே ஏறி பாங்க நஞ்சாரியை பாங்கனாலாம் அனுப்பிச்சு உள்ளே தேடு தேனும் தேனா, 1 நாள் தேனும், 2 நாள் தேனும், 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அந்த யானை கிடைக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் ஊட்டி டிவிஷனுக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம், இந்த மாதிரி உங்கள் டிவிஷனுக்கு கொண்டு வந்த அந்த ஐயப்பன் யானை எங்கள் டிவிஷனில் இருந்தது, அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு காட்டுக்குள்ளே, அது எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் இப்போ அந்த யானையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு அதுக்கு மேலே கோபம் வந்துச்சுயோ, எங்களுக்கு இருக்க ஒரே யானை அதுதான் நல்ல, அதையும் உங்களுக்கு போனா போதுன்னு கொடுத்தா அதையும் தொலைச்சிப்பீங்களே யானையை, அதெல்லாம் தெரியாது எனக்கு, யானையை எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிறாரு அந்த ஆள். இது கூட பெரிய தகராறு, எல்லாம் என்ன பண்ணுறது ஏது ஒன்று, அதுக்கு போய் பெரிய ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு சார், இனிமேல் யானை கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் அந்த ஊட்டி டிவிஷன்லேருந்து ஒரு ஆள் வந்தான், இந்த ஸ்பெஷல் மேஜர் வந்து, சார் தபால் கொடுத்துருக்காங்க அதிகாரியை, நான் உன்னை எங்கள் அதிகாரி தபாலி படித்து பார்த்தா அதில் முதுமலைக்கு ஐயப்பன் யானை தானாக வந்து சேர்ந்து விட்டது, யானை இங்கே வந்து சேர்ந்து விட்டது என்ற தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம்னு இருக்காங்க. அப்போ ஆனால் யானை கிடைச்சிதுறாப்ப தப்பிச்சா போதுங்க ஆயிடுச்சு, எங்களுக்கு யானை கிடைச்சிருச்சு, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் எங்கள் பாட்டு எங்கள் வேலைகளை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு பிற்பாடு என்ன பர்கூர் ரேஞ்சுன்னு சொல்லி இடத்துக்கு பர்கூருக்கு மாட்டிக்கிட்டாங்க. அங்கே போனோம்னா அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த யானை வேலையெல்லாம் கொடுக்கல, ஆஃபீஸில் வேலை கொடுத்தாங்க, நீ ஆஃபீஸ் வேலையை பாருங்க, ஆனால் அப்பப்போ காட்டுக்குள்ளே யாராவது போனால் நீங்கள் கூட கூட போகணும், நம்ம போய் பார்க்கணும், மரத்தெல்லாம் திருடிட்டு போகிறாங்க திருடர்கள்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சரி ஒரு ஏரியாவில் போய் பார்க்கலாமே அந்த திருடர் என்ன தான் பிடிக்கிறதுன்னு போனோம். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராமல் ஒரு யானை வந்துச்சு, மொத்த யானை, அது ரோகு, அதாவது ரோக் எலிஃபென்ட் அப்படின்னு சொன்னால் சும்மாவே இருக்காது, எல்லாம் தட்டி விடும், உதைக்கும், தள்ளு பண்ணும், என்ன வேணா பண்ணும் அது, அந்த ரோக் எலிஃபெண்ட், அந்த ரோக் எலிஃபெண்ட் வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் போனார் பாருங்க, அதான் அந்த யானை பிடிச்சி ஒரு சொல்ட்டு சொல்ட்டு தூக்கி அவரை அடிச்சு வீசி கொண்டு அவர் ஒரு மரத்தில் அடிச்சு விழுந்தார். அவர் அந்த இடத்துல காலம் ஆயிட்டார். அவர் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி அடிச்சு எல்லாம் ஓடி போய் நான் ஒரு முள்ளு குழியில் போய் முள்ளில் விழுந்துட்டேன், இன்னொருத்தர் மரத்து மேலே ஏறிட்டாரு, அது ஓடி போயிடுச்சு அந்த யானை, அப்படியே போயிடுச்சு.

0: தியானம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம். நான் முள்ளு காட்டுல இருந்து எல்லாம் பூரா ரத்தம் முள்ளு கட்டி என் கையெல்லாம் ரத்தம். அவர் மட்டும் மலையிலன்னு ஒரு எப்பா இறங்கட்டுமா இறங்கட்டுமான்னு கேட்கிறாரு. இன்னொருத்தரே ஓடி வந்தாரு. அப்புறம் இந்த தூக்கி போட்டது இல்லை, அவரு போய் என்னானாலும் போய் பார்த்தா அவரு காலமாய் இதாயிட்டாரு. அப்புறம் வந்து நாங்க அவரையும் அந்த பாடியை எடுத்துட்டு பழையபடி ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த யானை கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி ஒருத்தர் மிதிச்சு கிழிச்சு கொன்னுடுச்சுன்னு வச்சுங்களேன், எந்த நேரத்துல என்னைக்கு அது வந்து மிதிச்சு கொன்னுதோ அதே நேரம் அடுத்த நாள் காலையில் அங்க வரும். கொஞ்சம் 2 நிமிஷம் நின்று கண்ணீர் விட்டு போயிடும் அப்படிம்பாங்க.
1: ஒரு யானை வந்துங்க சராசரி 70 வருஷம் இருக்கும். அது வந்து 7 அடியிலிருந்து 12 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. தந்தம் வந்து சில யானைகள்லாம் 5 அடி 10 அடி கூட இருக்கும், பெரிய தந்தங்களாக இருக்கும். ஆனால் பெண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது. யானை வந்து ரொம்ப கூர்மையான கண் பார்வை கொண்டது, மோப்பம், நினைவாற்றல், அறிவு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி யானைக்கு. ஒரு நாளைக்கு 200 முதல் 250 கிலோ எடை உள்ள செடி, கொடி, இலை, மூங்கில், கரும்பு போன்றவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சைவ பிராணி அது. 150 முதல் 200 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்காது. உணவை தேடி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது நடந்து போகும். இன்னொன்று என்னான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து அதோட போராடி கஷ்டப்பட்டு தான் அதை அடித்து சாப்பிடணும். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது, சுலபமாக அடித்து கொன்னும் மனுஷனை சாப்பிட்டு போயிடும். அதுக்கு அந்த எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் இருக்கிறனால தான் அந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வந்துடுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அது யானையினுடைய சாணம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து யானை எதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதில் எல்லாம் விதைகள்லாம் இருக்கும். அந்த விதைகள்லாம் ஜீரணமாகாத அந்த சாணத்தில் வந்து சேர்ந்து அது கீழே விழுகும். அந்த சாணத்துலேருந்து மரம் முளைக்கும், செடி முளைக்கும். ஆயிரக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான இதுவும் காட்டில் முளைக்கும். காடு வளர்கிறதுக்கு இந்த யானையினுடைய சாணம் கூட ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிறுத்தை, இந்த சிறுத்தை இருக்குது பாருங்கள், அது என்னன்னு கேட்டிங்கன்னா பூனை இனத்தை சேர்ந்தது. அது 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் சார். அது அதனுடைய வால் இருக்குங்களே, அந்த வால் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த வால் தான் வந்து அந்த சிறுத்தைக்கு இப்படி திரும்ப அப்படி திரும்ப ஓட ஒடியார எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியாக செஞ்சு கொடுக்கக்கூடியது. 34 கிலோலேருந்து 64 கிலோ எடை வரைக்கும் அது இருக்கும். 67 முதல் 94 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியது, ரொம்ப நீளமானது. சிறுத்தையின் தோளில் உள்ள அடையாளங்கள்லாம் ரொம்ப சின்னதாக நெருக்கமாக புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும். பெண் சிறுத்தைக்கு ஒரே பிரசவத்தில் 3 அல்லது 5 குட்டிகள் போடாது. 18 மாதங்கள் அல்லது 2 வருடங்களுக்கு பிறகு தாயிடம் வந்து பிரிந்து தானாக அது வளர ஆரம்பிச்சிடும். இந்த சிறுத்தை, இந்த புலி இதெல்லாம் வந்து ஒரு மிருகத்தை கொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக மோதி விட்டு போராடி தான் அதை கொண்டு சாப்பிடணும். ஆக எதிரால் இருக்கக்கூடிய அந்த மிருகம் வந்து சோர்ந்து போகிறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பண்ணும். இப்போ ஒரு புலி ஒரு காட்டு எருமையை அடித்து சாப்பிடுதுன்னு வைங்களேன், இந்த புலி வந்து என்ன பண்ணும், ஒரு மரத்துக்கு இழப்பு அப்படி உட்காந்துக்கும். அந்த காட்டு எருமை என்ன பண்ணும், அந்த புலியை கும்புனால் முட்டுறதுக்காக வேகமாக ஓடி வந்து முட்டும். இப்போ டக்குன்னு இந்த ஓடி போயிடும் சிறுத்தை. அப்போ இந்த தலை போய் அந்த மரத்தில் இடிக்கும். இது மாதிரி 10 தரம் 12 தரம் பண்ணினா அந்த காட்டெருமைக்கு அடிபட்டு அடிபட்டு அடிபட்டு மண்டையில் சோழ்ந்து போயிடும். அப்போ வந்து ஈஸியாக வந்து அதை அடித்து புளி கொன்று சாப்பிட்ருவோம். அதாவது இப்போ இந்த ஊருக்குள்ளெல்லாம் புளி வருது, ஊருக்குள்ளே கரடி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்களா, இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா சார், ஆக்கிரமிப்பினால எல்லாம் போயிட்டாங்க. இப்போது அந்த மிருகங்களுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த காட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு திடீர்னு அதுலேருந்து ஊரே உருவாயிடுச்சுன்னு அது என்ன பண்ணும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, போக தெரியல. ஸோ இந்த ஆக்கிரமிப்பு தான் இந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வர்றதுக்கே காரணம். தமிழ்நாடு வனத்துறையில் பணியாற்றுறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை, மிருகங்களோட போராடிக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வனத்துறை மட்டும்தான் மிருகங்கள் கூட காட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்காதீங்க. டேம் கட்டுறான் அவனும் காட்டுக்குள்ளே போய் தான் கட்டுறான். எலக்ட்ரிசிட்டி போர்டு பெரிய பெரிய ஒயர்லாம் கொண்டு போகிறான், டவர்லாம் கட்டுறாலும் காட்டுக்குள்ளே போகிறான், அவனும் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் காட்டுக்குள்ளே ரோடு போடுறான், அவனும் அந்த காட்டுக்குள்ளே எப்படி போடுறாங்க பாருங்கள் ரோடு, எவ்வளோ பயம் இல்லையா. அது மாதிரி காட்டுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்னு கிடையாது, வேறு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கூட வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சத்தியமங்கலத்தில் கொஞ்ச நாள் இருக்கிற போது, சத்தியமங்கலத்தில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராமா சினிமா இதெல்லாம் ரொம்ப ஆர்வம்னு சொல்லி நான் எழுதி டைரக்ட் பண்ண ஒரு ட்ராமா நடக்குது. என் மனைவியை கூட்டிகிட்டு நானே வா ஒரு ட்ராமா இருக்குது பார்த்துட்டு வரலாம். அந்த ஊரில் ஒரு ட்ராமா போட்டிருந்தாங்க அப்போது, என்னுடைய ட்ராமா அது, நான் எழுதின நாடகம் தான் அது, அந்த நாடகத்தை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போனேன். என்னுடைய மனைவி கொஞ்ச நேரம் நாடகத்தை எல்லாம் பார்த்தாங்க.

என்னுடைய மனைவிக்கு அதெல்லாம் பிடிக்காது. நாடகம், சினிமா, அவங்க டிவி கூட பார்க்க மாட்டாங்க, சினிமா கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக அன்றைக்கி அந்த நாடகம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி நடந்தது என்னங்க, அடுத்த நாள் போய் என் நண்பர்களோட எல்லாம் கலந்து ஆலோசி தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பக்திமான். எனக்கு கடவுள் பக்தி அவ்வளோ கிடையாது. ஆனால் என்னை உருப்படியாக்கி அந்த கடவுள் பக்தியில் கொண்டு வந்து என்னை அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது என் மனைவி தான். வெகு நேரம் ரேடியோவில் தான் என் காலத்தையும் கழிச்சுட்டு இருப்பேன். ரேடியோ கேட்டே இருப்பேன். ரேடியோ எங்கே இருந்தாலும் கேட்டேன். காட்டுக்கு போனால் கூட ரேடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன். பெருவாரியல் நேரத்தில் ரேடியோவில் சினிமா பாட்டு தான் கேட்பேன். எனக்கு சினிமா பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரேடியோவை சன்னமாக வச்சு கேட்டால் எனக்கு பிடிக்காது, சவுண்டாக வச்சு கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப சவுண்டாக இருப்பேன். ஆனால் சவுண்டாக ரேடியோ வச்சு சினிமா பாட்டில் கேட்டால் என் மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவள் ரொம்ப அவளுக்கு கோபம் கோபமாக வரும். அவள் என்ன செஞ்சால், ஒரு நாள் நான் நல்லா சவுண்டாக வச்சு கேட்டுட்ருக்கும்போது அந்த ரேடியோ டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டான். என்னத்துக்கு இந்த மாதிரி சவுண்டாக வச்சு ரேடியோ கேட்குறேன், ஏன் ரேடியோ சன்னமாக வச்சு கேட்கக்கூடாது? நான் ஒரு அருமையான ஒரு டிஎம்எஸ் பாடலை ரொம்ப ரசித்து கேட்டுட்ருக்கும்போது டக்குன்னு அதை ஆஃப் பண்ணுன்னு எனக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அந்த ரேடியோ ஒத்துக்கிட்டு போய் பக்கத்தில் எங்கள் வீட்டு பின்னாடி கிணத்துல போட்டேன். தொப்புன்னு கிணத்துல போய் விழுந்தது. உடனே அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் மற்றவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. என்னமோ கிணத்துல விழுந்துருச்சு, என்னது என்னதுன்னு எல்லாம். கடைசியில் என் மனைவி சொன்னால், இவர் கோவம் வந்து ரேடியோவை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டார் அப்படின்னா. உனக்கு எதாவது அறிவு இருக்கா? நீ படித்தவன், வேலையில் இருக்கிறவன், ரேடியோ கொண்டு வேறு கிணத்துக்குள்ளே போடுவாங்களா? ஏன்னே இந்த மாதிரி பண்ணுறது? நீ இப்போல்லாம் இருந்தால் நமக்கு வீட்டில் இருக்க லாய் போடாது. நீ முதல்ல இந்த ரேடியோவை வெளியே எடு, எடுத்துகிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போ அப்படின்ட்டான். நான் ஏன்னா வீட்டையே காலி பண்ண சொல்லுவான் நான் நினைக்கல. அதெல்லாம் நீ வீட்டை காலி பண்ணு, நீ நமக்கு லாய்க்கு போட, நீ ரேடியோ கிணத்துல போடுவானே, எதை வேணத்தையும் கிணத்துல போடுவேன். ஐயோ நீ நமக்கு லாய்க்கு போட, நீ காலி பண்ணு வீட்டை அப்படின்ட்டான். கஷ்டப்பட்டு அது போட்டு அடுத்தவங்க வீட்டை பார்த்து போய் சேர்ந்து அந்த வீட்டில், அந்த வீட்டில் ஒரு மொட்டை மாடி இருக்குது. அந்த மொட்டை மாடியில் அப்போ தான் அந்த டிரான்சிஸ்டர்னு ஒன்று புதுசாக வந்த காலம். அது சின்னதாக இருக்கும், வச்சு கேட்டுட்ருக்கலாம். மதில் செவர் மேலே வச்சு டிரான்சிஸ்டர் கேட்டுக்கிட்டு ஆய அப்படியே பாட்டு கேட்டுட்ருந்தேன். அப்போ என்னாச்சு, அந்த மதில் செவர்லேருந்து அந்த டிரான்சிஸ்டர் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னா அது போய் கீழே விழுந்து கீழே விழுகக்கூடாது, ஒரு குழந்தை தலையில் போய் விழுந்துருச்சு.

அந்த குழந்தை வீர்னு கத்துருவோம்னா அந்த அம்மா ஓடி வந்து யாரும் என்ன பார்த்தா தலையில் ரேடியோ விழுந்துருச்சு. நான் கிட்டுக்கிட்டுன்னு மாடி போயிட்டு கீழே போனேன், அம்மா நான் தான் ரேடியோ வச்சுருந்தேன், தலையை அந்த குழந்தை தலையில் விழுந்துருச்சு, அதுதான் அப்புறம் அந்த அம்மா போட்டு எனக்கு கண்ணாப்புறான்னு திட்டுது. உங்களுக்கு எதாவது இதுக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, குழந்தை தலையில் விழுந்துருக்கு, குழந்தைக்கு பாருங்கள் மண்டையில் அடிபட்டுருக்கு, பாவம் அழுகுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் சென்னைக்கு மாற்றலாகி வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னை டூரிங் ஜாப்பில் போட்டு விட்டாங்க. நீங்கள் வந்து காடு வனமெல்லாம் சுற்றி பழக்கம் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் எல்லாம் ஆடிட்டில் போங்க, இதை இதெல்லாம் தப்புன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு என்ன டூரிங்கில் போட்டாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன், 6 நாள் தான் இருப்பேன், திரும்ப போகணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னுடைய மனைவியினால தான் என்னுடைய குடும்பமே ரன் ஆச்சு. அவள் தான் எல்லாம், என் பையனே மார்க் ஷீட்டில் வருவான், அப்பா நீ எதப்பா எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிற, என்னுடைய மார்க் ஷீட்டெல்லாம் அம்மாவே கையெழுத்து போடுறா, வாத்தியார் போடா, ஏன் உங்கள் அம்மாவே கையெழுத்து போடுறா, உங்கள் அப்பா கையெழுத்தே போட மாட்டாரு, உங்கள் அப்பா மார்க் ஷீட்டே பார்க்க மாட்டாரான்னு என்னை கேட்குறாங்க, நீ ஒரு மார்க் ஷீட்டாவது கையெழுத்து போடணும். ஒரு சமயம் என்னாச்சுன்னா எனக்கு திடீர்னு இதயத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு 42வது வயசில். அப்போ வந்து டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு, இது இதயமே வேலை செய்யலை, பல்ஸ் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, இவருக்கு பேஸ் மேக்கர் வச்சா தான் இவருக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் போது நடக்கவே முடியல, கழுத்தெல்லாம் அப்படி நெரிக்குது, நடக்கும்போது மூச்சு அடைக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான். அப்படியே போனேன், அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் பார்த்துட்டு இதுக்கு பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படின்னாரு. பேஸ் மேக்கர் வைக்கணும்னா எவ்வளோ செலவாகணும்னா, பேஸ் மேக்கர் விலையே 35,000 ரூபா ஆகுது, அதுக்கு மேலே செலவெல்லாம் சேர்த்து 55,000 ரூபா ஆகும், நீங்கள் 55,000 ரூபாய்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் மேக்கர் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு. 55,000 ரூபா எனக்கு ஒரே திக்குன்னு தூக்கி வாரி போட்டது. நான் சாதாரண வர்ற சம்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கிறேன், திடீர்னு 55,000 கொடுன்னா எங்கே போகிறது, ஐயா என்னால் அவ்வளோ 55,000லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ 55,000 பணத்தோடு வா, நான் உனக்கு ஆப்ரேட் பண்ணுறேன், நீ இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் சுகமாக இருக்கலாம். ஒன்றும் எத்தனையோ இருக்குது உனக்கு வாழ்க்கையிலன்னு, குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கையில் எத்தனையோ இருக்குது, இந்த 55,000 பார்க்காத, கஷ்டப்பட்டு எப்படியோ பணத்தை கொண்டா ரொம்ப நாள் இருக்கலாம்னு சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்துட்டேன். உன்னை என் மனைவி என் சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் ஈரோடு கரூர் தாராபுரம் எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கெல்லாம் போய் நான் பணம் கேட்டு வாங்கிட்டு வரேன்னா அவள் போயிட்டா. அதுக்குள்ளே அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கு சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி இருக்குது சார், இந்த நிலைமை இருக்குது, என்கிட்ட பணமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. அதிகாரி என்ன பண்ணார், ஒரு சொசைட்டி ஒன்று இருக்குது எங்களுடைய இதில், அதில் வந்து 2,000 ரூபா தான் கடன் பெறலாம், இல்லைன்னா அப்படி சொன்னால் இந்த 2,000 வந்து ரொம்ப எளிமையாக இருந்தால் சும்மாவே கொடுத்துடலாம். உடனே எங்கள் அதிகாரி என்ன பண்ணார், இந்த 2,000ங்கிறது இல்லையா ரொம்ப கம்மியான பணம், 20,000 ரூபா கொடுங்க அவருக்கு அப்படின்னு எழுதி சாங்ஷன் பண்ணிட்டு அன்ரீஃபண்டபிள், நான் கட்ட வேண்டியதில்லை அந்த பணத்தை, 20,000 கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கெல்லாம் அவங்கக்கிட்ட உள்ள கணத்தெல்லாம் போட்டாங்க, கையில் இருக்கிற பணத்தை, அப்போவே என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இந்தா இந்தான்னு, ஏன்னா 300 ஸ்டாஃபுக்கு மேலே இருக்காங்க, அதனால் எல்லாம் பணம் கொடுத்தாங்க. எல்லா பணத்தையும் சேர்த்து ஒரு 50 60

ரூபா சேர்த்திட்டாங்க. 60,000 ரூபா சேர்த்தி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் அவங்களே கட்டிக்கிட்டாங்க 55,000. ஏன்னா என் பேரில் அவ்வளோ பெரிய எல்லாத்துக்கும், நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சகஜமாக பழகிட்டு இருப்பேன். என்னால் ராமசுப்பு ராமசுப்புன்னு எல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ராமசுப்புக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ அவருக்கு உயிருக்கு ஆபத்தாம் அப்படின்னு எல்லாம் பணத்தை போட்டு 60,000 ரூபா கட்டி அந்த பேஸ் மேக்கரை வச்சாங்க. அந்த பேஸ் மேக்கர் 10 ஆண்டு காலம் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றணும், 10 வருஷத்துக்கு 1 தடவை அந்த பேஸ் மேக்கரை மாற்றணும். இப்படியே நான் 4 தடவை மாற்றி 40 ஆண்டு காலம் மூலமாக பேஸ் மேக்கர்லேயே என் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். எனக்கு சினிமாவில் ஆர்வம் இருந்த காலத்தினால ஈரோட்டில் இருந்து சேலம் பக்கத்தில் இருக்குது. அதனால் நான் என்ன செய்வேன், சின்ன சின்ன லீவு நாள் போக்குவரத்துகள் எல்லாம் போய் பார்த்து எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அங்கே வந்து வரதராஜ் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சினிமாவில், சினிமாவிலலாம் நீ இவ்வளோ சட்டம்லாம் உள்ளே நுழைய முடியாது, ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டு இரு, கண்ணதாசன் வருவார், அவர் பாடல்கள்லாம் எழுதுவார், அவருடைய எழுத்து வந்து யாருக்கும் சரியாக புரிய மாட்டேங்குது, உன்னுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அவர் அந்த பாட்டெல்லாம் காப்பி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டு இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் பழக்கம் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் போய் போய் பாட்டு வந்தேன். அப்போ வந்து அவர் ஒரு நாள் என்னை பார்த்தார், ஓ நீ தானா அது இந்த காப்பி பண்ணுறதெல்லாம், ஆமாம் நான் தான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் சார், நான் இப்போ தான் தமிழ்நாடு வனத்துறையில் சேர்ந்து 1 வருஷம்தான் ஆகுது, தமிழ்நாடு வனத்துறையில் வேலையை பார்த்துட்டு நீ எதுக்கு சினிமா ஸ்டுடியோவுக்கு வர்ற அப்படின்னாரு. இல்லை எனக்கு சினிமாவில் கொஞ்சம் இந்த சினிமா ஆர்வமெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக உத்தியோகத்தை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு அங்கே தான் இருக்கணும், சினிமா கினிமாலாம் வந்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும், நல்லா இருக்காது, ஒரு காலம் மேலுக்கு வரலாம் இல்லைன்னா ஒரு அடிதளம் பாதாளத்துக்கு போயிடுவீங்க, உங்களுக்கும் உத்தியோகம் இருக்குது சம்பளம் இருக்குது வருது, நீங்கள் ஒழுங்காக உத்தியோகத்தை பார்த்துட்டு வேலையை பாருங்கள், இந்த சினிமா பக்கம் வராதிங்க அப்படின்ட்டார். என்னடா அது இவர் இப்படி சொல்கிறாரு, நாம் ஏதோ சினிமாவுக்குள்ளே வரலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சேன், திருப்பி 1 நாள் கழித்து போனேன். மறுபடியும் என்னை கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டார், இனிமேல் இந்த ஸ்டுடியோ பக்கம் ஒன்று பார்க்கவே கூடாது, இந்த பக்கமே நீ வரக்கூடாது, ஒழுங்காக போய் உன் வேலையை பாரு உத்தியோகத்தை பாரு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை, சினிமா பக்கமே போகலை. சென்னைக்கு மாற்றலாய் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் 1 நாள் வீட்டில் போய் பார்த்தேன். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 40 வயசு, அவரை நான் பார்க்கும்போது எனக்கு 20-21 வயசு இருக்கும் அவ்வளோதான், என்ன அவருக்கு அடையாளம் தெரியல, யாரப்பா நீ உன்னை எங்கேயே பார்த்தேன் யாருன்னு தெரியலையே என்ன பண்ணார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் சேலத்தில் சொன்னீங்களே சினிமா பக்கமே வரக்கூடாது, நீ ஒழுங்காக போய் உங்கள் உத்தியோகத்தை பார்த்துட்டு ஒழுங்காருன்னு சொன்னீங்களே அந்த பையன் தானா அப்படின்னு. ஓ அப்படியா, வளர்ந்துட்ட அடையாளம் தெரியல, என்ன பின்னாடியே சினிமாவுக்கு வந்திருக்கியா அப்படின்னு. ஐயோ இல்லை சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சினிமா பக்கமே, என்ன கூட நீ பார்க்க வர வேண்டாம், என்ன நீ பார்க்க வந்தால் கூட உனக்கு அந்த சினிமா ஆசை வந்துடும், சினிமாங்கிறதையே விட்டுடு, இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதே மாதிரி சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் சினிமா பக்கமே போகலை, அந்த சினிமா துறையில் காலே எடுத்து வைக்கலை. இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், மருமகள்லாம் நல்ல மருமகள், கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தா, குழந்தைகள் வளர்ப்பு இருக்கிற காரணத்தினால அவள் வேலையை வேண்டாம்னு விட்டுட்டு குழந்தைகளை வளர்த்திட்டுருக்கிறாள். மருமகள் வந்து நல்ல குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கு பாடுபடணும், அந்த குடும்பத்தை அவங்களாம் கொண்டு வரணும், எல்லா நல்லது கெட்டது எல்லாம் மருமகளை பொறுத்து தான், அதனால தான் மகளுக்கு அடுத்தது மருமகள்னு பேர், மகளுக்கு அடுத்து மருமகள்னு ஏன் சொல்கிறோன்னா மகள் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி மருமகள் வந்து முக்கியம், அதனால் மருமகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தில் வாங்கக்கூடிய குடும்பத்தில் அவங்க நல்லா இருக்கணும். அது மாதிரி என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மருமகள் நல்ல மருமகள், அதே மாதிரி பேரன் பேத்திகள் அதெல்லாம் இந்த காலத்து, இந்த காலத்தில் இருக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் பழைய காலத்து மாதிரி கிடையாது. எங்கள் தாத்தாவை பார்த்தா எங்களுக்கு பயம், அவர் வாசலில் உட்காந்துருந்தா எங்கே எங்களை பிடிச்ச ஏதாவது கேள்வி கேட்போற ஏதாவது சொல்லுவோன்னு பயந்துட்டு பின்புறமாக நாங்கள் அவருக்கு தெரியாமல் ஓடிப்போவோம், எங்கடா போகிறேன்னு கேட்பார், விளையாட போகிறேன்னு போய் உட்காந்து போய் படிப்போம் அப்படிம்பார். அதனால் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவருக்கு தெரியாமல் பின்புறமாக ஓடிப்போய் அந்தளவுக்கு தாத்தாவை கண்டால் பயமெல்லாம் இருந்தது. பட் இந்த காலத்தில் அந்த பயம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தாத்தா சொல்லி கொடுத்து அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி பேரன் பேத்திகள்லாம் கிடையாது, அவங்க கையில் அழகாக ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனில் எல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க, அவங்க எல்லாம் அதை பார்த்து பார்த்து யூடியூப்பு அது எதுவும் பழகிறாங்க. ஸோ தாத்தா கிட்ட வந்து பேசுறதுக்கோ தாத்தா கிட்ட வந்து கேட்குறதுக்கோ அல்லது தாத்தா ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கோலாம் காலகட்டங்கள் இப்போ இல்லை, அதனால் நாம் வந்து அவங்கள விட்டுற வேண்டியதான், அவங்ககிட்ட போய் நம்ம போராடக்கூடாது, பேரனை போய் மிரட்டுறது பேரனை இது பண்ணுறதே எங்கோடா போடா அதெல்லாம் சொல்லக்கூடாது. வயதானவர்கள் நான் பெருசு பெருசுலாம் போகக்கூடாது, அவங்க காலத்தில் இருந்த காலத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் இருந்தது வேறு அப்போல்லாம் ஒரு கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்தில்

0: இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமைனா என்ன, கலாச்சாரம்னா என்ன, குடும்பம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சுது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு தாயார் வந்து ஒரு மகளை பகலுக்கு பிடிக்கிறது இல்லை, ஒரு தகப்பனார் பார்த்து தன்னுடைய மகனுக்கு ஏதாவது சொன்னால் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ தாய் சொன்னால் மகளுக்கு பிடிக்கிறது இல்லை, தந்தை சொன்னால் மகனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் தாய் தந்தைகள் ரெண்டு பேரும் அந்த குழந்தை கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ஏதாவது சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டுக்கணும். ஆனால் இளைஞர்கள் இன்றைக்கி அப்படி இல்லை, முதியவர்கள் எது சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்கிறது இல்லை. நீ இந்த காலத்தை பற்றி பேச நீ உடனே போய்டும், அந்த காலத்தில்னா அப்படிமா, அது வேண்டவே வேண்டாம், அந்த காலத்தில் நீ இருந்தெல்லாம் இப்போ பேசாதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ முதுமை வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடியது, இளமை வந்து அந்த எதிர்பார்ப்பை செய்து கொடுக்கணும், அந்த எதிர்பார்ப்பை என்னன்னு செய்யணும். இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த தன்னம்பிக்கையே முதியவர்களுக்கும் இருக்கணும், முதியவர்களும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அங்கே போகிறது கடையில் போய் ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்றது, இன்னொரு பக்கம் போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றது, காலையில் எழுந்திரிச்சு போகிறது, ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சுட்டாங்க இருக்கிற பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்றது. ஸோ முதியவர்கள் வந்து உணவு கட்டுப்பாடில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த உணவு கட்டுப்பாடில் அவங்க இல்லைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பணத்தை கொட்டணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கணும். ஸோ உதாரணமாக இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இருக்கு, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா படுத்துட்டு இருந்தார், ஏதோ விக்கல் வந்து விற்கினார், அப்படியே செத்து போயிட்டார் அப்படிம்பாங்க. அதனால் வயதான காலத்தில் எது வேணால் எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் நடக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எதுக்கும் எந்த நேரத்துக்கு தயாராக இருக்கணும், அந்த தயாராக இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு சரியாக வச்சுக்கணும். முதியோர் இல்லம்னு இப்போ ஒன்று கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய இது, எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லம். உன்னை கொண்டு போய் அப்பா அம்மாவையோ தாத்தா பாட்டியோ உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்திட வேண்டியது. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது, அவர் வீட்டில் வச்சு பார்க்குறதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு நர்ஸை யூஸாக போட்டு அதெல்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளிடுவாங்க, அதோடு சரி, போகவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க. அந்த முதியவர்களுக்கு பாவம் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த மூலம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதியோர் இல்லத்தில் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம். உடம்பு நல்லா இருந்தால் முதியோர் இல்லத்தை போல் அருமை எதுவுமே கிடையாது, வீடு கூட கிடையாது அப்படி சொல்லலாம். ஆனால் உடம்புக்கு வியாதி வந்து படுக்கையில் படுத்துட்டோம் அப்படின்னா அந்த முதியோர் இல்லத்தில் கூட நம்மளை கவனிக்க மாட்டோம், அங்கேயும் போட்டுருவோம், அப்படியே கிடக்க வேண்டியது தான். என்னால் இருந்தது போகவும் மாட்டேங்குது, இருக்கவும் மாட்டேங்குது, போய் தொலைய மாட்டேங்குதான்போம். அதனால் முதியோர்கள் வந்து அவருடைய எதிர்காலங்கள்லாம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எப்படி இருக்கணுமோ அப்படி அமைதியாக நல்லா இருந்துட்டு போயிட்டால் நல்லது. இல்லை அப்படின்னா 80 வயசானாலும் நீங்கள் வந்து கண்ணா பின்னா சாப்பிட்டு எல்லாம் மட்டும் உடம்பை கெடுத்துக்கணும். அது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அவங்களுடைய மகன்கள் மகள்கள் அவங்க உறவினர் எல்லாருக்கும் கஷ்டம் அது. ஸோ இப்போ முதியோர்கள் வந்து தன்னைத்தானே நன்றாக உணர்ந்து இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும், உணர்ந்து இருக்கணும். அதனால் முதியோர்கள் வந்து எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, அவங்க எல்லாம் கேட்கணும், சொன்னபடி நடக்கணும், அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இளைஞர்கிட்டலாம் அவங்க கௌரவமாக இருக்கணும், அனாவசியமாக போய் வம்பு தும்புக்கெல்லாம் போகக்கூடாது. காலங்கள் மாறிப்போச்சு, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு. அப்போல்லாம் இளைஞர்கள்லாம் முதியோர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்தாங்க, இப்போவும் இளைஞர்கள் முதியோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க கொடுக்குறாங்க. அதனால் முதியோர்கள் அவங்கள பொறுத்து நல்லபடியாக இருக்கணும்.
1: ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

கண்ணுபட போகுத யா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இன்னும் சில மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம்

இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84th ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1 தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் இன்று

0: தொடங்கி வைத்தார். ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் உட்பட 50,00,000-க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மட்டும் யானை தாக்கி பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12 நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7 முதல் வருகின்ற 16 வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒருநாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
4: பீட்ரூட்டை பொறுத்தவரை மிக

சிறந்த காய் அப்படின்னு நம்ம திரும்பி என்னத்தை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த பீட்ரூட் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும், ஹீமோக்ளோபினை கூட்டும் அப்படிங்கிறது மட்டுமே விஷயம் இல்லை, அது மிகச்சிறந்த ஆக்சிஜனேஷன், அதாவது நல்ல ஒரு ஆக்சிஜனை வந்து நம்ம கல்லீரலுக்கு கிடைக்குது. உடம்புடைய நோயினுடைய தன்மை எதனால கூடுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புக்கு முழுவதும் ஆக்சிஜன் போறது இல்லை, அதனால நோய் வருது அப்படிங்கிறத பாக்கிறோம்னா, ரத்தத்தினுடைய நிலையை வந்து ஒரே மாதிரி சீராக கொண்டு போக வேண்டியது ஆக்சிஜனுடைய தன்மை. அது எந்த அளவுக்கு ஆக்சிஜன் நல்லா உடம்புக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு, அதனாலதான் நம்ம பிராணாயாமம் மாதிரியான, யோகா மாதிரியான எக்ஸசைசிங் பண்ணி பாக்கிறதுக்கான விஷயம் அந்த ஆக்சிஜனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஆனா அந்த ஆக்சிஜன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கல்லீரல்ல தேவைப்படும் போது அதை அழகாக செய்யக்கூடியதாக பார்க்கிறது பீட்ரூட். பீட்ரூட்டை தொடர்ந்து எடுத்துக்கிற போது கல்லீரலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நேரடியாகவே கல்லீரலுக்கு கிடைக்கிறதுனால ஒரு சிறந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன லிவர் நல்லா இருந்தா, கல்லீரல் நல்லா இருந்தா என்ன சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, உங்களுடைய அனைத்து செயல்பாடும் அனைத்து உறுப்புகளும் மிகச்சிறந்த நிலையில் வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம்.

0: கிடைக்கும். என்ன லிவர் நல்லா இருந்தா, கல்லீரல் நல்லா இருந்தா என்ன சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, உங்களுடைய அனைத்து செயல்பாடும் அனைத்து உறுப்புகளும் மிகச்சிறந்த நிலையில் வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
3: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
4: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
5: she is a fantasy, shana-na-na, oh oh.
4: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: வெற்றிகரமான இறால் வளர்ப்பு என்பது நம்பகமான குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற குஞ்சுகளை தேர்வு செய்வதை பொறுத்து அமைகிறது. பொதுவாக இறால் வளர்ப்பிற்கு கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய CAA ஒப்புதல் பெற்ற குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து மட்டுமே குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு வாய்ந்த குஞ்சுகளை மட்டுமே வாங்க வேண்டும்.
2: வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: திரைக்கானம் கேட்டீர்கள் நேர்களே. மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் தொலைபேசி வழி உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். சென்னை ஆகாஷ்வாணி உங்களுக்காக ஒலிபரப்ப காத்திருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355, 2 9 8 6 0 0 3 7. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:41. இசைப்பயிற்சி. எந்நேரமும் என்று தொடங்கும் தொடிராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். இப்போ வந்து முதல் போன கிளாஸில் முதல் சங்கதி சுடுத்தேன், அதுக்கடுத்து சங்கதியை நான் இப்போ சுடுக்கிறேன்.

0: అదే కేట్పటి
1: அதாவது
0: அந்த கேட்கும்போது அது சர்க்காஸ்டிக்காகவும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும், அது அந்த சங்கீதனுடைய அழகும் இருக்கணும், அந்த கால பிரமாண சுத்தமும் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால் அந்த சங்கீதத்துக்கு பெறுவேன். என்ன தாளம் போடாமையே தாளம் இருக்கணும் அதில்.

0: பரவாயில்ல, முதல்ல வரல, பரவாயில்ல, போ போ போ, அந்த இவர் கேட்டுட்டு அந்த பாவம் என்ன ஸ்தானத்தை பத்தியோ தண்டிவதா தண்டிவதா தனி அங்கல்ல தனி தண்டிவதா இப்படின்னு பாடம்போட ராங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு சாயல வரும்போதும் ஒவ்வொரு ஃப்ரேஸ் வரும்போதும் அந்த சங்கீதத்தினுடைய அந்த ராகத்தினுடைய தேவதை இந்த நிற்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. அது குருமுகமாக கேட்டுப்பட்டு தான் விசேஷம். ஏன்னா அவன் வந்து அந்த நிஷத்துக்கு கூட இந்த நிஷத்தை தூக்கு அப்படிலாம் சொல்லுவாள். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு அந்த குருகுலத்தில் அது ஒரு விஷயம் இருக்கு. ஏ பரவாயில்ல, இப்போ
1: என்ன
0: அதாவது சங்கீதத்தினுடைய இன்ட்ரவர்ஸெல்லாம் கூட கமகத்தோடு இருக்கணும். அதாவது இந்த தண்ணிக்குள்ளே ஓட்டாஞ்சலி விட்டுறிஞ்சா எப்படி தொட்டு தொட்டுன்னு போமோ அந்த மாதிரி சங்கீதியினுடைய பேட்டர்ன்ஸ் வந்து வெறும் சரளக்கல் மாதிரி இல்லாமல் சுத்தமாக ஆயிலியாக அழகாக இருக்கணும். முடியாது மேற்காலத்திலையும் அழகு இருக்கணும். அங்கே இப்போ சொல்கிறதெல்லாம் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோ, அதுக்காக தானே ஒரே வராது.

0: மூணு சங்கீதம் சொல்லிருக்கேன். மூணு சங்கீதம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது நான் பாடி காமிச்சுட்டு மேலே அனுபவிப்போம்.
1: வணக்கம் சார்.
2: இசை பயிற்சி கேட்டோம். கற்பித்தார் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொண்டோம். இன்று இரண்டாவது பகுதி இடம்பெற்றது மாணவி ஷோபா ஸ்ரீராம். அடுத்த பகுதியை வரும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே தொடக்க நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சின்கொன்னா ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வாலாஜா அம்மூர், வாலாஜா சோலையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காரைக்குடி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், புதுச்சேரி, ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஸ்ரீபெரும்புதூர், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், உத்தரமேரூர், கேளம்பாக்கம், செம்பனார் கோவில், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குடலூர் பசார், செய்யாறு, பணப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேல்குடலூர், நாலுமுக்கு, ராணிப்பேட்டை, கலவை, ஸ்ரீமுஷ்ணம், பன்ருட்டி, லால்பெட், வேலூர், ஊத்துக்கோட்டை, தளி, அவலாஞ்சி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கமுதி, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம்,

பெரம்பூர், பூவிருந்தவல்லி, பெரியாறு, ஊத்தூர், குடித்தாங்கி, காட்டுமன்னார் கோவில், கீழணை ஆகியிடங்களில் 2 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர், காவேரிப்பாக்கம், குன்றத்தூர், சென்னை, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், சோழவரம், மகாபலிபுரம், மணல்மேடு, தேக்கடி, விருதாச்சலம், குழித்துறை, சீர்காழி, வானம்

ஆக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர். சோழவரம் மகாபலிபுரம் மணல்மேடு தேக்கடி விருதாச்சலம் குழித்துறை சீர்காழி வானமாதேவி மணல்மேடு செங்கம் பாலம்மூர் விரிஞ்சிபுரம் பொள்ளாச்சி ஏற்காடு பூண்டி மீமாத்தூர் காரியக்கோவில் அணை அரக்கோணம் மயிலாடுதுறை சூரலக்கோடு மேலாலத்தூர் உளுந்தூர்பேட்டை வாலாஜாபாத் குடியாத்தம் திருவள்ளூர் மகாபலிபுரம் ரிஷிவந்தியம் மின்னல் ஜெயங்கொண்டம் கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி கடலூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி ஈரோடு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 14ஆம் தேதியன்றும் 15ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி 13ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:20. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தொலைபேசி வழி தெரிவிக்கலாம். உங்களுக்காக சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்ப காத்திருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 2986-0037 2498-7355 2986-0037

0: நேரம் 1:05. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை தொலைபேசி வழி தெரிவிக்கலாம். இப்போது நமது நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு நீ சிரித்தா நான் சிரித்தேன் படத்துல எஸ்பிபி பாடின உன்னை படைத்ததும் அந்த பாட்டு.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்ப பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் சார். மனோகரன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கழுகு படத்துல இருந்து ஒரு பூவான அந்த பாடல்.
0: சரிங்க, அந்த பாடல கேட்கலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: சத்யநாராயணன், பெரம்பூர்ல பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து கருப்பு கரிசி, பாடல் வந்து கனிவோ பாகோ கற்கண்டோ.
0: சரிங்க, MLB PB ஸ்ரீனிவாஸ் அவங்க பாடின பாடலை இப்ப கேட்கலாம்.

0: காலத்தை வென்று நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் காவிய பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 3:19. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் புவனேஸ்வரி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்
0: மேடம், நல்லா இருக்கும்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: ஜெகதீசன்.
0: ஜெகதீசன் சார், சொல்லுங்க. உங்களுக்கு
1: பிடிச்ச ஆனந்தராகம் படத்துல இருந்து ஒரு ராகம் பாடலோட அந்த பாட்டு வேணும்.
0: ஆனந்தராகமா?
1: ஆனந்தராகம்.
0: சரிங்க சார், அந்த பாடலை கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க, கேட்போம்.
1: ஆமாங்க.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலும் உலாவர வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். 2498 7355, 2198 6003 7, எஸ்டிடி குறியீட்டின் 044 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்காக சென்னை ஆகாஷ்வாணி அந்த பாடலை ஒலிபரப்பும். நேரம் இப்போது 3:29:45. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்திலிருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: பாபு சாருக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து இந்திரா படம்.
0: இந்திரா படத்துல பாடல்,
1: பாடல் வந்து அச்சம் அச்சம் இல்லையே
0: அந்த பாடல.
1: இது வந்து அடுத்த சுதந்திர தினத்துக்கு நல்வாழ்த்துக்கள் மேடம். எல்லாருக்கும்
0: சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.

0: சென்னை ஆகாஷ்வாணியின் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: சார். கடவுள் மாவட்டம் சார்,
0: உங்களுக்கு விருப்பமான பாடல எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒளி விளக்கு திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இப்போது நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுற நிலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட முதல் முறையா பேசுறேன்
0: மேம். ஆமாங்க, சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச
1: பாடலாம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன், எஸ்பெஷலி இந்த 2:30 to 3 ஸ்லாட் நீங்க வர சாங்ஸ் எடுப்பீங்கல்ல, ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ஒரு கிரேட் ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளைல இருந்து உங்க குரல கேட்டுட்டு இருக்கிறேன் மேம், எனக்கே நம்ப முடியல உங்க கூட பேசணுங்கிறது என்னுடைய ட்ரீம். இன்னைக்குதான் எங்க அம்மா கிட்ட இருந்தேன்.
0: சரிங்க, நன்றி.
1: செவரல் இயர்ஸ் உங்க குரல ரேடியோல கேட்டது ரொம்ப ஹாப்பி மேம்.
0: சரி, நன்றிங்க, நன்றிங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து மேம் ஏ ரஹ்மான் சாரோட இசையில ரோஜா அப்படிங்கிற திரைப்படம் மேம், அதுல இருந்து காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே என்ற சாங் இருக்கிறீங்க,
0: அந்த பாடலை கேட்கலாங்க, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்கள் அனைவரும் அற்புதமான பாடல்களாக கேட்டு தேர்ந்தெடுத்து நமக்கு தெரிவித்து நமது வானொலி ஒலிபரப்பாக அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டுருக்காங்க. அட்டகாசமாக போயிட்டுருக்கு நமது நிகழ்ச்சி. நேரம் 3:45. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: மேடம்,
0: சொல்லுங்க சார், பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மகேந்திரன். மகேந்திரன்
0: மகேந்திரன் மகேந்திரன் சாருக்கு விருப்பமான பாடல்
1: ஒரு
0: பொய்யாவது சொல். ஓகே, ஜோடி திரைப்படத்தில்.
1: சென்னை வானொலி தான் கேட்டு மேடம். வானொலியில வந்து மறக்க முடியாது. இப்ப எல்லாம் வந்து ஒன்லி எஃப்எம் மட்டும்தான் இருக்கு.
0: ஆமாங்க, மத்தியலை. நம்ம ஆகாஷ்வாணிக்கு சிறப்பே வந்து மத்தியலைங்க. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ்ல இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாயிட்டு இருக்கு.
1: அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓ, ரொம்ப சந்தோஷம். ஓ, ரொம்ப சந்தோஷம். உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க சார், எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கு. காலையில எனைத்தானும் நல்லவை கேட்கல இருந்து மருத்துவர்களோட ஆலோசனைகள் இருக்கு, வழிபாட்டு பாடல்கள் இருக்கு, உங்களுக்கு தேவையான அத்தனை குறிப்புகளும், நமது வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை நிகழ்ச்சிகளும் அத்தனை கருத்துக்களும் நமது சென்னை வானொலி ஒலிபரப்புகிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க சார், உங்க நண்பர்களையும் கேட்க சொல்லுங்க.
1: நன்றி மேடம்.
0: இப்ப ஜோடி திரைப்படத்துல இருந்து ஸ்ரீனிவாஸ் பாடி அந்த பாடலை கேட்கலாம்.

0: ஜோடி திரைப்படத்தில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். ராஜேஷ்.
0: ராஜேஷ் சார், தங்களுக்கு பிடித்தமான

0: பாடல் சொல்லுங்க.
1: முதல்ல எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்,
0: ரொம்ப தனித்துவமான பாடல்கள், எப்பயும் கேட்டு அறியாத பாடல்கள், அரிய பாடல்கள்.
1: ஒரு தாழ்மையான விண்ணப், ஒரு நாள் வைக்கிறத விடுமுறை விருப்பமா இருக்கிறத மொத்தமாவே உங்கள் விருப்பமா மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: சரிங்கலயும் சரிங்க சரிங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: காற்றுக்கு என்ன வேணுங்கிற படத்திலிருந்து எஸ் பி அனிதா துணைக்குறோட பாடின பாட்டு வேணும்.
0: சரிங்க, அந்த பாடல கேட்கலாம்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் அனிதா குரல்களில் ஒளி விழா வந்த அந்த அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 3:56 ஆயிட்டிருக்கு. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தூத்துக்குடியில இருந்து வடிவேல் பேசுறேன் மேடம்.
0: வடிவேல் சார் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. சிவகாசில இருந்து சொல்லுங்க.
1: கோடாம்பாக ஏறி
0: அந்த பாடலா? ஆமா, திப்பு சோபா சேகர் பாடி இருக்காங்க, அந்த பாடல கேக்கலாம்.

0: விடுபெற விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்பம் தெரிவித்த அவர்களின் விருப்ப பாடல்கள் அனைத்து அற்புதமாக இருந்தன. அடுத்த வாரமும் தொடர்ந்து முயற்சி செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00037, எஸ்டிடி குறியீட்டு எண் 044. மீண்டும் அடுத்த வாரம் இதே தொடக்க நேரத்தில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி
1: நேயர்கள் இப்பொழுது RR கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே.வி. நாராயணன் அவர்கள்.
2: வந்தே மாதரம், வந்தே மாதரம். 1906 பாரதிக்கு வயது 24. சென்னையில் சுதேசமித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பாரதி அதிலிருந்து விலகி இந்தியா என்ற புரட்சிகரமான வாரப்பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பதவியேற்ற காலம். அவருடைய தீவிரமான நாட்டு விடுதலை பிரசங்கங்களாலும் சமூக புரட்சி கருத்துக்களாலும் பாடல்களாலும் அப்பத்திரிகை நாடெங்கும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அக்காலத்தில் தேசிய பணியில் ஈடுபட்டிருந்த தீவிர புரட்சியாளர்கள் பலர் பாரதியின் உற்ற நண்பர்களாயினர். எங்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற கோஷம் எழுந்தது. விடுதலை வேட்கை முழங்கியது, முழங்கியது, முழங்கியது. எங்கும் சுதந்திர நாதம். இதோ சென்னப்பட்டினத்தில் பாரதியாரை அவரது இல்லத்தில் சந்திப்போமா?
3: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
4: எலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க.
3: சாப்பாடா? வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசி இல்லை.
4: நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு பசிக்கிறதே இல்லையா?
3: ஆமாம் செல்லம்மா, என்னுடைய வயிற்று பசியை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பசி மட்டும் என்னை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
4: அது என்ன பசி?
3: சுதந்திர பசி.
4: சுதந்திர பசியா?
3: ஆமாம், சுதந்திர பசிதான். அதை போக்க முடியுமா உன்னால்?

0: அது என்னவோ எனக்கு தெரியாது. என்னால உங்க வயிற்று பசியத்தான் போக்க முடியும்.
1: ஆமாம் ஆமாம், நிச்சயம் நீ என் வயிற்று பசியை எப்படியும் போக்கி விடுவாய், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுதந்திர பசி தனியே ஏதாவது மருந்து இருந்தாலும் கொடு, ஆனந்தமாக ஆனந்தமாக சாப்பிட்டு விடுகிறேன்.
0: அதுக்குத்தான் எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டு தான் நம்ம மனக்கவலைக்கெல்லாம் அருமருந்துன்னு சொல்லுவீங்களே.
1: ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் நான் பாடவில்லை செல்லம்மா. நாட்டு பற்றி மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டியது என் போன்ற கவிஞர்களது கடமை. என் பாட்டை கேட்டு இந்த நாட்டு மக்கள் விழிப்புற வேண்டும், நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஓயாது ஒழியாது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பாட்டு தரத்தாலே இந்த வையகத்தை பாலித்தர வேண்டும்.
0: ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை பாடும்போது பசி தாகம் ஏன் இந்த உலகத்தையே மறந்துடுறீங்களே.
1: சரியாக சொன்னாய் செல்லம்மா, சரியாக சொன்னாய். எனக்கு இந்த பாட்டின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த பிரியம். சுதந்திரத்தின் பெருமையை விளக்கி கூறும் இந்த பாட்டை நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் பாடுவேன். ஒருவேளை நான் சாவதற்குள் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் சாகும் பொழுதும் இந்த பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்னை பராசக்தி அருள்பாலி அம்மா, அருள்பாலி.
0: போதும் போதும், ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க. உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பேதையை மறந்துடுறீங்களே.
1: நெருப்பென்றால் உடனே வாய் சுட்டு விடுமா என்ன? ஆயினும் உன் மனம் நோகுமி, தவறுதான் செல்லம்மா. ஏதோ உணர்ச்சி வசத்தை சொல்லிவிட்டேன், அதை மறந்து விடு. ஆ செல்லம்மா, இதோ பார்த்தாயா இந்த வார இந்தியா பத்திரிகையை? எனது அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் விட போகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சொன்னபடியே பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை வாங்கி கப்பலுடன் புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறாராம். கப்பலின் படமும் போட்டு தலைப்பும் பெரிதாக எழுதியிருக்கிறேன் பா. வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மானங்காக்கும் கப்பல், தேசபக்தர் சிதம்பரனாரின் அரும்பெரும் முயற்சி வெற்றி, தூத்துக்குடி துறைமுகம் எங்கும் விழா கோலம். எப்படி பார்த்தாயா? இந்த விழாவிலே கலந்து கொள்ள நாளை நானும் தூத்துக்குடி செல்கிறேன். வெள்ளை பரங்கியர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் நாள் இனி அதிக தூரத்தில் இல்லை செல்லம், அதிக தூரத்தில் இல்லை.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் பாரதி.
2: யார்? பிள்ளையும் சிவாவுமா? வாருங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை, வாழ். வாருங்கள் தீரர் சுப்பிரமணிய சிவா. இருவரும் என் இல்லம் தேடி வந்ததை மிகவும் மகிழ்ச்சி. இப்படி அமருங்கள், சௌக்கியம்தானே? சூரியனும் சந்திரனும் இந்த சிறிய நட்சத்திரத்தை தேடி வந்திருப்பதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? செல்லமா, செல்லம், இங்கே வா. இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். செல்லம், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்தான் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப விழாவிற்கு நான் தூத்துக்குடி சென்று வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
3: ஓ,
2: இவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் இவர் என்னை மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். நான் இவரை மாப்பிள்ளை என்று செல்லமாக கூப்பிடுவேன். எங்களுக்குள் அவ்வளவு அந்யோன்யம். அது மட்டுமில்லை செல்லம், நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்துக்கு பக்கத்து ஊரான ஒட்டப்பிடாரம் தான் இவர் பிறந்த ஊர்.
3: அப்படியா?
2: ஆமாமாமாம். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட முன்வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈந்திட வந்திருக்கும் தியாகசீலர், வெள்ளையர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் ஓட்டிய மாபெரும் தீரர், தென்னாட்டு தலகர் என போற்றப்படுபவர், கப்பலோட்டிய தமிழன், தேசபக்தர் சிதம்பரனார் என்றால் இந்த நாடே நன்கறியும்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. இவர் யார் தெரியுமா? பத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, நாட்டு விடுதலைக்காக பாடுபடும் சூரர். இவர் தேச விடுதலையை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் இவர் வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் வராது, நெருப்பு துண்டங்களாக வந்து விழும். ஜனங்கள் துடித்து எழுவார்கள், அவ்வளவு வீராவிசமாக பேசுவார்.
3: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: செல்லம்மா, சுருக்கமாக சொன்னால் இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள். வெள்ளை அரசாங்கம் என்று அஞ்சு நடுங்குவதே இவர்கள் இருவரையும் கண்டுதான். என்னுடைய நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் இவர்கள் தான் தூண்டுகோல். இவர்கள் இருவருமே எனது இரண்டு கண்கள். செல்லம், வாராத மாமணி போல் வந்திருக்கும் இவர்களுக்கு இன்று மாபெரும் விருந்து படை.

0: கேட்க வேண்டும். நாங்கள் பேச போகிறோம், எங்கள் பேச்சு ஒரு விருந்தாகத்தான் இருக்கும், ஆனால் அதைவிட சுவையாக இருக்க வேண்டும் என்று நீ படைக்கப் போகும் விருந்து.
1: ஆகட்டும், நிச்சயமாக.
2: என்ன மாமா, நீங்கள் சுதேசி மித்திரனிலிருந்து விலகி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆனதும் அந்த பத்திரிகையை பற்றி நாடெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது.
0: எல்லாம் நீங்கள் இருவரும் எனக்கு கொடுத்த உற்சாகம்தான். அது சரி மாப்பிள்ளை, சுதேசி கப்பல் கம்பெனி இப்போது எப்படி நடக்கிறது?
2: அவ்வளவு நன்றாக இல்லை என்றே சொல்லலாம். வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு முன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடத்த வேண்டியுள்ளது. சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் உத்வேகமும் இன்னமும் கூட நம் மக்களுக்கு பரிபூரணமாக ஏற்படவில்லையே எனும் பொழுது மனதிற்கு சற்று வேதனையைத்தான் தருகிறது.
0: ஆமாம் ஆமாம், இந்த மக்கள் ஒன்றுபட்டு உணரும் நாள் என்றுதான் வருமோ? கவலை வேண்டாம், நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த வெள்ளை ஆதிக்கம் நிச்சயம் மறையும். நம்முடைய வந்தே மாதரம் கோஷங்கள் ஒருங்கிணைந்து விண்ணை எட்டும் பொழுது சுதந்திர சூரியன் உதிப்பான். வெள்ளையர்கள் நம் மண்ணை விட்டு மிரண்டு ஓடப்போவது உறுதி. வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
0: இந்த கடற்கரை காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது! இதேபோல் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். ஆம் ஆம், ஆடை குலைவற்று நிற்கிறாள், அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள், ஆவென்று அழுது துடிக்கிறாள்.
4: பாரதியாரே, தங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறோம்?
0: யார்? சக்கரை செட்டியாரா? வாருங்கள் வாருங்கள் ஜெயராம் நாயுடு அவர்களே, வாருங்கள் ரகுநாதராவ் அவர்களே, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். அதோ பாருங்கள் அந்த நீல மேகத்தை, அது நம் பாரத அன்னை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நிற்கும் உருவம் போலவும், அதை சுற்றியுள்ள செவ்வானம் அவளை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீப்பிழம்பு போலவும் தெரியவில்லை. பிணைக்கப்பட்ட விலங்குகளை அகற்ற முடியாமலும் தீயின் ஜுவாலைகளில் நின்றும் தப்ப முடியாமலும் அங்குமிங்கும் ஓடுவதை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
5: பாரதியாரே, உங்களுக்கு எப்பொழுதும் இதே சிந்தனை தானா? நாட்டு விடுதலைக்கு அப்புறம் வழி தேடிக் கொள்ளலாம், முதலில் உங்கள் விடுதலைக்கு வழி தேடிக் கொள்ளுங்கள்.
0: என்ன ரகுநாதரே, எனக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று இப்படி பதை பதைக்கிறீர்கள்?
6: ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஆபத்து தான். வெள்ளை அரசாங்கம் உங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரமும் தங்களை கைது செய்து விடலாம். ஜாக்கிரதை.
0: தாராளமாக பிடித்துக் கொண்டு போகட்டுமே, அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நான் யார் தெரியுமா? பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன். அவர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும்?
6: பாரதி ஐயா, வீண் பிடிவாதம் வேண்டாம். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தாங்கள் கொஞ்ச நாட்கள் போலீசாரின் கண்களில் படாமல் சென்னையை விட்டு நீங்கி தலைமறைவாக இருக்க வேண்டும்.
0: அதற்காக அந்நியனுக்கு அடிமைப்பட்டு சேவம் செய்து கொண்டு அடங்கி கிடக்க சொல்கிறீர்களா?
4: அப்படி இல்லை பாரதியாரே. இப்படி நாட்டு விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக சிறைப்பட்டு விட்டால் அப்புறம் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்புவது யார்? அவர்கள் மனதில் இன்னும் வேகமாக நாட்டு பற்றை உண்டு பண்ணி இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய உன் போன்ற தலைவர்கள் சிலர் வெளியிலிருந்தே செயலாற்ற வேண்டியிருக்கிறது.
5: பாரதியாரி, தாங்கள் புதுச்சேரிக்கு சென்று சிறிது காலம் இருங்கள். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கவர்மெண்ட், வெள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
4: இதை பிடிங்கள், இந்த கடிதத்தை இவ்விலாசத்தில் உள்ள சிட்டி குப்புசாமி ஐயங்காரிடம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர். தங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார்.
0: ஓ அப்படியா, பார்க்கலாம். இருட்டிவிட்டது, வாருங்கள் முதலில் வீட்டிற்கு போகலாம்.
6: இல்லை ஐயா, இல்லை, தாங்கள் உடனே புறப்பட்டாக வேண்டும். வீட்டிற்கு சென்றால் ஆபத்து. உங்கள் வீட்டை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
5: கவலைப்படாதீர்கள் பாரதியாரே, உங்கள் துணைவியாரையும் குழந்தை தங்கமாலையும் நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் இருப்பிடத்திற்கே அவர்களை தகுந்த துணியுடன் அனுப்பி வைக்கிறோம்.
4: பாரதி, இப்பொழுதே சைதாப்பட்டையில் ரயில் ஏறினால் காலையில் புதுச்சேரி போய் சேர்ந்து விடலாம். இரவு நேரமாதலால்

0: உங்களை ஒருவரும் அவ்வளவாக கண்டுகொள்ள முடியாது. எதற்கும் தாங்கள் ஜாக்கிரதையாக சற்று மறைந்தே செல்லுங்கள்.
1: தாங்கள் யார்? என்னை எப்படி தங்களுக்கு தெரியும்?
2: என் பேர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், குவளைக்கண்ணன் சொல்லுவா. நீங்க சென்னையிலிருந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து சிட்டி குப்புசாமி நகரத்தில் தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை காணலாம்னு வந்தேன். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான ஒத்தாசையும் செஞ்சு தரப்படாதுன்னு இந்த பிரெஞ்சு போலீஸ்காரா சிட்டி குப்புசாமி அங்கார கடுமையாக கண்டித்ததை கேட்ட நீங்கள் அவருக்கு நம்மளால் எந்த கெடுதலும் வந்துடப்படாதுன்னுட்டு நீங்களாவே வாத்திலிருந்து வெளியே வந்துட்டேடா. அதை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தேடிட்டு வரேன்.
1: அப்படியா? அது சரி. நான் தான் பாரதி என்று தங்களுக்கு எப்படி தெரியும்?
2: உங்களோட உடை, முறுக்கின மீசை, நிமிந்த நட, இதையெல்லாம் வச்சு நீங்க தான் பாரதின்னு சுலபமா கண்டுபிடிச்சுட்டேன்.
1: ஓ, நான் உன்னை மாறுவேடத்தில் வந்த போலீசோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் சீடன் என்பதை அறிந்ததில் மிகவும் சந்தோஷம். துரோணாச்சாரியிடம் ஏகலைவன் கொண்டிருந்த பக்தி போன்றது உன்னுடையது. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற வள்ளுவர் மொழிக்கிணங்க நீ என் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாய். கண்ணா, இன்று முதல் நான் உன் குரு, நீ என் சீடன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள். என்ன, சரிதானே?
2: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.
1: கண்ணா, உன் தொழில் என்னவென்று சொல்லவில்லையே.
2: நான் இங்க ஒரு பெருமாள் கோயில அர்ச்சகரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னோட வாங்கோ, நான் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செஞ்சு தரேன்.
1: வேண்டாம் கண்ணா, வேண்டாம். அதனால் உனக்கு மிகுந்த துன்பம் வந்து சேரும். என்னிடம் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
2: எதுக்கும் மனசு கிளேசப்படாதீங்கோனா, வாங்கோனா போலாம்.
1: கண்ணா, கண்ணா, உன் அன்பை நான் என்னவென்று புகழ்வேன்? திசை தெரியாமல் செல்லும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல நீ வந்தாய். அந்த கண்ணபிரானே உன் உருவிலே எனக்கு சேவகம் செய்ய வந்தான் போலும். எல்லாம் நம்மையாளும் ஈசன் செயல். சரி, வா போகலாம்.
3: காந்திமதி, அடியா காந்திமதி, குடிக்க தண்ணி கொண்டாடி. அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில். இதுல இந்த தொப்பி வேற, தொப்பியை கட்டின அருவி மாதிரி கொட்டுது பாரு.
4: இந்த மச்சான் தண்ணி, என்ன ஒரே அலுப்பா வந்திருக்க?
3: ஆமா, போலீஸ்காரன் உத்தியோகம் அப்படித்தானே? ஆமாடி, அலுப்பு தான். கேவலம் ஒத்த ஆளு. இந்த வெள்ளக்கார அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்துறாரு?
4: பொழுது விடுங்க, அந்த பாரதியார துரத்துறவே உன் வேலையா போச்சு மச்சான். நான் ஒன்னு சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
3: அது என்ன அப்படி சொல்லுது? அரக்காசானாலும் அரசாங்க உத்தியோகம் முடி, அதிகார வர்க்கம் முடி.
4: உன் அதிகாரம் தான் தூள் பறக்குத, பாக்குறேனே.
3: ஏண்டே, என் அதிகாரத்துக்கு என்னடி குறைச்சல? ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாமரம்னா கொக்கான்னு.
4: நீ கொக்கு கணக்கா ஒத்த கால நின்னு தவம் பண்ணாலும் அந்த பாரதியார ஒன்னு செஞ்சுக்க முடியாதுன்னு.
3: முடியாதா? ஏண்டி முடியாது? அவரை சீக்கிரமா அந்த புதுச்சேரியை விட்டு ஓட வைக்கணும் இல்லையா பாரு.
4: அவர் ஓடுறாரோ இல்லையோ, நீ தானோ அவர் பின்னால ஓடிக்கிட்டு இருக்க. மெட்ராஸ்ல இருந்து அவரை துரத்திக்கிட்டு இந்த புதுச்சேரிக்கே வந்து குடியேறிட்ட. ஆனா அவரை கொஞ்சமும் அசைக்க முடியலையே.
3: என்னாடி பண்றது? மெட்ராஸ்லயே அவர் அரெஸ்ட் பண்ற பொறுப்பை வெள்ளக்கார சர்க்காரு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் வாரண்டோட ஜவான்களோட அவர் வீட்டுக்கு முன்னால ரெண்டு நாளா பழியோ பழின்னு கிடந்தேன். மனுஷன் எப்படியோ டபாய்ச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருல.
4: அவரோட சாமர்த்தியம்.
3: விட்டுருவோமா இல்ல விட்டுருவோமான்னு அவரை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க.
4: என்ன பட்டினம் இல்லை,

0: பிரெஞ்சுக்காரங்க தேசம். உன் பாச்சா இங்க ஒன்னும் பலிக்காதுன்னு
1: அடியே பாரதியார் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். என் வேலையா போயிருமேடி.
0: பெரிய வேலை, பிச்சாத்து வேலை. மச்சான், நான் ஒன்னு சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த 1.25 நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு
1: போடுதடி, கூட சீக்கிரம் முழுக்கு போடுதடி. உத்தியோகத்துக்கு இல்ல, உனக்கு.
2: அண்ணா அண்ணா.
3: யார்? குவளை கண்ணனா? வா கண்ணா, வா. நலந்தானே?
2: சௌக்கியம் தானா? ஆமா, நீங்க என்ன முத்தியால்பேட்டைக்கு போயிட்டு வரதா தானே சொல்லிட்டு போனேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன், இங்க எப்போ வந்தேன்?
3: சற்று முன்புதான் வந்தேன் கண்ணா. நீ கடிதம் கொடுத்தபடி முத்தியாலுப்பேட்டைக்கு சென்று கிருஷ்ணசாமி செட்டியாரை போய் பார்த்தேன். அடேயப்பா, அவர் எனக்கு அமோக உபச்சாரம் செய்து விட்டார் போயேன். அவருடைய தெய்வால் புதுச்சேரியை சுற்றி உள்ள பல ஊர்களை சுற்றி பார்த்தேன். மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். அது சரி, இங்கே ஏதாவது விசேஷம் உண்டா?
2: எவ்வளவோ விசேஷம் இருக்குன்னா, அதையெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
3: ஆஹா, அப்படி என்ன விசேஷம் கண்ணா?
2: கடையத்திலிருந்து மன்னி செல்லம்மா, குழந்தைகள் தங்கலா தங்கம்மாலாம் வந்திருக்கானா?
3: என்ன, செல்லம்மாலும் குழந்தைகளும் வந்திருக்கிறார்களா? எப்படி வந்தார்கள்? எங்கே இருக்கிறார்கள்?
2: உங்க மச்சினர் அப்பாத்திர தான் அழைச்சிட்டு வந்தார். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருல ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தேன். அப்பாத்திர அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருந்தனால என்ன பாத்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார்.
3: அப்படியா?
2: ஆமாண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையிலிருந்து இந்தியா பத்திரிகையோட அதிபர் மண்டையம் சீனிவாசாச்சாரியர் அவளும் குடும்பத்தோட இங்கேயே வந்து வீடு அமர்த்திட்டு தங்கிட்டானா?
3: என்ன, மண்டையம் அண்ணா ஸ்ரீ சீனிவாசாச்சாரியார் அவர்களும் இங்கே வந்து விட்டார்களா?
2: அது மட்டும் இல்லைண்ணா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா புரட்சி வீரர் சீமான் வாவே சுப்பிரமணியர், வங்கத்து புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ வாழும் கூட இங்கேயே வந்து குடியேறிட்டானா?
3: என்ன சொல்கிறாய் கண்ணா, ஆச்சரியமாக இருக்கிறது.
2: ஆமாண்ணா, அவள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வரவைத்தானா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அதோ அதோ அவளே வந்துட்டானா?
3: வாருங்கள் வாருங்கள், மண்டியம் ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அண்ணா அவர்களே வாருங்கள். தமிழகத்தின் வீரக்கணல் வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களே வாருங்கள். ரங்கத்தின் புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ் அவர்களே வாருங்கள். ஆஹா ஆஹா, உங்கள் மூவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா?
4: என்ன பாரதி, புதுவை வாசம் எப்படி? நீர் இல்லாத சென்னையில எனக்கு இருக்கவே பிடிக்கல ஐயா. குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
3: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன ரவீந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு தங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
5: சிறையிலிருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று. அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. நீர் இங்கே இருப்பதாக அறிந்தேன். எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். உம்முடைய ஒத்துழைப்புடன் கர்மயோகியை இங்கிருந்து வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன்.
3: ஓ, தாராளமாக செய்வோம், அற்புதமாக வெளியிடுவோம்.
4: பாரதி, நான் மட்டும் தனியா வரலப்பா. பத்திரிகை வெளியிட வேண்டிய அச்சுப்பொறி முதலில் சகலவிதமான சாமான்களையும் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னையில தடைப்பட்டு போன நம்மளோட இந்தியா பத்திரிகைய நம்ம இங்கே ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்.
3: கேட்க என் மனதிற்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? என் கைகளுக்கு புது தம்பி ஏற்பட்டு விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை போல பொங்கி வரும் நமது சுதந்திர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க யாராலும் முடியாது. ஆங்கில அரசாங்கம் நமக்கு அணை போட்டால் பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை உடைத்தறிவோம். இங்கிருந்து நமது குரல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கட்டும். பாரதம் எங்கும் முழங்கட்டும். மக்கள் விழித்து பொங்கி எழட்டும். வெள்ளை செந்தலை பரங்கியர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓங்கார கூச்சலிட்டு ஓடட்டும். நம் பாரத மாதாவின் விலங்குகள் அறுவடட்டும். அவள் ஆனந்தமாக சுதந்திரத்தை அனுபவித்து சிரிக்கட்டும். சிரிக்கட்டும், சிரிக்கட்டும், சிரிக்கட்டும்.

0: చుట్టూ.
1: சபாஷ் பாரதி, சபாஷ். இந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உமக்கு எதிரே நின்று உமது இத்தகைய ஆவேசமான வீரமொழிகளை கேட்க நேர்ந்தால் எங்களுக்கு வேண்டாம் ஐயா இந்த பாரத நாடு, இதோ பிடியும் என்று தூக்கி கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார்கள்.
2: ஐயரே, தாங்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் தந்த பாரிஸ்டர் பட்டத்தையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டவர் அல்லவா தாங்கள்?
3: தங்களை பிடிக்க வந்த வெள்ளையர்களிடம் பிடிபடாமல் மாறு வேடத்தில் கப்பலில் ஏறி பின் கடலில் குதித்து நீந்தி தப்பித்தும் வந்தவர் அல்லவா இவர்? புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றுவதற்கு ஏற்ற உடற்கட்டும் உறுதியும் செயல்திறனும் உடையவர் அல்லவா இந்த வாவேசு?
2: ஆனால் என் உடம்பில் அதற்கேற்ற பலம் இல்லையே. இதோ இந்த வெள்ளை துணியை இங்கே ஏன் நான் அணிந்திருக்கிறேன் தெரியுமா? குழிவிடுந்து ஒடுங்கி கிடக்கும் என் நெஞ்சு கூட்டை பார்க்க எனக்கே சகிக்கவில்லை ஐயரே, எனக்கே சகிக்கவில்லை.
1: கவலைப்படாதீரும் பாரதியாரே, 1000 பலசாலிகள் செய்யக்கூடிய காரியத்தை உமது ஒரே கவிதை செய்துவிடுமே.
2: நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், உங்களை சரியானபடி உபசரிக்க கூட தற்சமயம் வழி இல்லாதவனாக இருக்கிறேன்.
4: அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் பாரதி. முதலில் உங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா உன்னை காண துடிச்சின்றிருக்கா ஓய். உமக்கும் அப்படித்தான் இருக்கும், ஆனா வெளியில சொல்வீரா? கண்ணா, மூளை கண்ணா, நீ இருக்கும் சாமான்களை எல்லாம் ஒரு தள்ளு வண்டியில வச்சு அங்க கொண்டு வந்துரு, நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம்.
5: ஆட்டுண்ணா.
6: வணக்கம் ஐயா.
2: யார்? கனக சுப்பிரத்தினம்மா. வா வா, இப்படி உட்கார். ஏதாவது விசேஷம் உண்டா?
6: இந்த நாட்டில் சமூகத்தில் பெண்களின் அடிமைத்தனத்தை போக்கவும் அவர்கள் சம உரிமை பெறவும் அவர்களின் நிலை உயரவும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூட என்னிடம் கூறியிருக்கிறீர்கள்.
2: ஆமாம் சுப்பு, நேற்றைக்கு கூட இங்கு ஒரு துஷ்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல வாலிப வயதில் அந்த குடும்ப தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியும் மிகவும் இளம் வயது. இனி காலமெல்லாம் அவள் கைம்பன் கோலத்திலேயே வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது.
6: அதனால்தான் கைம்பெண்கள் மறுமணத்தை வலியுறுத்தி நான் ஒரு பாடல் புனைந்துள்ளேன். அதை தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தலைவி தன் வாயிலாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
2: அப்படியா? மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது, நேரம் வாய்க்கவில்லை. நல்லவேளை நீ எழுதியிருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
6: இந்தாருங்கள்.
2: என்னை மணந்தார் இறந்தார் என் குற்றமல்ல, இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள் புனைமலர் குங்குமம் அணிகள் போனதுண்டு. பேஷ் பேஷ், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதமான கவிதை. பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அபாரம் சுப்பு, அபாரம். ஆமாம், இவ்வளவு திறமையை இத்தனை நாட்கள் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்?
6: எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம்.
2: என்ன?
6: நான் என்றும் தங்கள் சிஷியன்தான், தங்கள் தாசன்தான். எனவே பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நான் கவிதைகள் எழுத விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
2: ஓ, தாராளமாக எழுது. 100,000 பாடல்கள் எழுது. அன்னை பராசக்தி அருள்புரிவாள், உன்னுடைய புரட்சிகரமான பாடல்களால் நம் சமுதாயத்திலே மண்டி கிடக்கும் மூட கருத்துக்களும் மூட பழக்க வழக்கங்களும் கண்மூடி போக வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.
6: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
7: வாங்க, வீட்டுல எல்லாரும் நலந்தானே?
6: ஆமாம் அம்மா.
2: செல்லம், நம் கனக சுப்பிரத்தினம் எவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதுகிறார் தெரியுமா? இனிமேல் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுத போகிறார் பார்.
7: நீங்க ஒருத்தர் எழுதது போதாது.

0: அவராவது குடும்பத்தை கவனித்துக் கொண்டு சௌக்கியமா இருக்கட்டுமே. அவரையும் ஏன் இப்படி கெடுக்கிறீங்க?
1: பார்த்தாயா சுப்பு, செல்லம்மாள் கூறுவதை. கவிஞர்கள் எல்லோரும் குடும்பத்தின் விரோதிகளாம். செல்லம்மா, என்ன விஷயமாக வந்தாய்?
0: சாப்பிட வரீங்களா? இலை போடட்டுமா?
1: அப்படியா, இன்னைக்கு என்ன கறி வைத்திருக்கிறாய்?
0: உங்களுக்கு பிடித்த கறி வகைகள் தான் வச்சிருக்கேன், தவிர பால் பாயசமும் வச்சிருக்கேன்.
1: ஆஹா, பால் பாயாசமா? பேஷ் பேஷ், இரண்டு இலையில் போடு. சுப்ரத்தினமும் இலையிலை பாரதிதாசனும் என்னோடு சாப்பிடட்டும்.
0: ஆகட்டும். இத பாருங்க, இந்த பாலை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க.
1: செல்லம்மா, இந்த பாட்டை பார்த்தாயா? பராசக்தியிடம் ஒரு வரம் கேட்கிறேன். மனதில் உறுதி வேண்டும். ஆம், மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
0: அதோட நம்ம வயிறு நிறைய வேண்டும்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
1: என்ன சதா சோற்று பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அரிசிக்கும் உப்பு புளிக்குமே கவிஞன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவனால் எப்படி கவிதைகள் எழுத முடியும்? எல்லோரும் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுவதுதான் யார்?
0: தாராளமா நீங்க நாட்டை பற்றி கவலைப்படுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அத்தோட வீட்டை பத்தியே கொஞ்சமாவது கவலைப்படணும் இல்லையா?
1: செல்லம், எனக்கு ஏதாவது சன்மானம் வந்தாலோ பொருள்கள் கிடைத்தாலோ அதை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?
0: யாரு இல்லன்னு சொன்னாங்க. அத்தி புத்தா போல நீங்க எப்பவாவது கொண்டு வர பணம் அவ்வப்போது வீட்டு செலவுகளுக்கு உதவுது. ஆனா நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காலம் தள்ளுறது?
1: கவலைப்படாதே, கவலைப்படாதே, அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் கூடிய சீக்கிரமே நம் கவலைகளை தீர்ப்பாள்.
0: அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் பராசக்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அக்கம் பக்க வீடுகள்ல கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்தா சமயங்கள்ல நீங்க அதையும் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுட்டு அவைகள் திங்கறத வேடிக்கை பாக்குறீங்க, பாட்டும் படிக்கிறீங்க.
1: பாவம், வாயில்லாத ஜீவன்கள், அவைகளுக்கு நம்மை விட்டால் யார் கதி? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை செல்லம்மா.
0: நம்ம குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கம் காட்ட எனக்கு தெரியாது.
1: செல்லம்மா, நீ என்னிடம் ஒம்புக்கு வருகிறாய், இதில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்?
0: நம்ம குழந்தைகளுக்கு நகரட்டு போடணும்னு நான் கேட்கல, நல்ல துணிமணிகள் வேணும்னு கூட கேட்கல. பெத்த தோஷத்துக்காக அவங்களுக்கு வயிறார சோறு போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா?
1: அப்படியானால், அப்படியானால் எனக்கு மட்டும் குழந்தைகள் மேல் பாசம் இல்லை என்றா சொல்கிறாய்?
0: அண்ணா, அப்படி சொல்லல. வெளியில வச்சு யாராவது உங்களுக்கு சன்மானமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேருதுல. வழியிலேயே ஏழைகளுக்கோ இல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அதை அப்படியே கொடுத்துடுறீங்க. பிச்சைக்காரங்களோ குடுகுடு பாண்டியோ பாம்பாட்டியோ வந்தா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல துணிமணிகளை கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடுறீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு விடிவு காலம் தான் எப்போ?
1: இதோ பார், நீ இப்படி தொந்தரவு பண்ணினால் நான் பேசாமல் தலையில் துணியை போட்டுக்கொண்டு எங்காவது போய்விடுவேன்.
0: நீங்க இந்த பக்கம் போனா நானும் அந்த பக்கம் போயிடுறேன். இந்த கஷ்டம் எதுக்கு? குழந்தைங்க எப்படியாவது போகட்டும்.
1: என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? என் குழந்தைகள் எப்படியாவது போகட்டும் என்றா சொல்கிறாய்? அவைகளை காப்பாற்ற எனக்கு திறமையில்லை என்றா சொல்கிறாய்? செல்லம், செல்லம், நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா?
0: உங்களை போல என்னால சதா பராசக்திய வர கேட்க முடியாது. உங்களை தான் கேட்பேன். இதுக்கு கோவம் எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
1: சரி சரி, வருத்தப்படாது. தப்பிதம் என் பேரிலேயே இருக்கட்டும். என் சுபாவம் உனக்கு தெரியாதா? நம் சண்டையில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்? அவை ஒரு பாவமும் அறியாதவை. நமக்கு தங்கை கிளிகள் போல இரண்டே குழந்தைகள். அவைகளுக்கு தங்கத்தால் கவசம் பண்ணி போடலாம், நாம் கொடுத்து வைக்கவில்லை. ஆயினும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரி சரி, இனிமேல் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. என்ன, இப்போது சந்தோஷம் தானே?

0: என்னடா கோலை கண்ணா, என்ன விஷயம்?
1: அண்ணா, பாரதியார காணுமாண்ணா.
0: என்னது?
1: ஆமாண்ணா,
0: பாரதியார காணவில்லையா? என்னடா சொல்றே கண்ணா?
1: ஆமாண்ணா, அவர் இந்த ஊர்லயே இல்லையாண்ணா. அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரண்ணா. மன்னி தெல்லம்மா ரெண்டு நாளும் அழுதுட்டே இருக்காளாண்ணா. நேற்று இப்போதான் விஷயம் தெரிஞ்சது. உடனே உங்களை ரெண்டா ஓடி வரேன்.
0: அப்படியா? இரு, முதல்ல பாரதியார் வீட்டுக்கு போய் பார்ப்போம். என்னன்னு விசாரிப்போம். அவர் எங்க இருக்காருன்னு தேடி பார்ப்போம். அவர் திரும்பி வர வரைக்கும் செல்லம்மாவையும் குழந்தையும் இங்க வந்து இருக்க சொல்லலாம்.
1: அதான் தான் நல்லது.
0: இரு இரு, கொஞ்சம் இரு, இந்த புறப்பட்டு நான் வரேன்.
2: நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடு. இவர் எங்க போனார், என்ன ஆனார்னு ஒண்ணுமே தெரியலையே. நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தவியா தவிக்கிறேன். பராசக்தி, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்.
3: எல்லாம் கேள்விப்பட்டோம். இதோ மண்டை அண்ணா வந்திருக்கா. பாரதி அண்ணா வர்ற வரைக்கும் நீங்களும் குழந்தைகளும் அவ ஆத்துல இருக்கலாம். பயம் இல்லாம இருக்கும்னா?
2: எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பயமும் இல்ல. ஆனா அவரை பத்தி நினைச்சா தான் கவலையா இருக்கு. புதுச்சேரி விட்டு வெளியே வந்தா அவரை போலீஸ்கார பிடிச்சுன்னு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு.
0: ஒன்னும் பயம் இல்லம்மா. சொல்றா கண்ணா, பாரதிக்கு புதுச்சேரி அலுத்து போச்சு. ஊர் சுத்தணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. நம்ம கிட்ட சொன்னா போக விட மாட்டோம். அதனால சொல்லாம போயிட்டான். கூடிய சீக்கிரமே அவர் திருப்பி வந்துருவாருமா. கோழைக்கண்ணா, அவங்களுக்கு இங்க தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். பாரதி வர வரைக்கும் அவளை குழந்தைகளை கூட்டிண்டு நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லு.
2: இல்ல இல்ல, இங்க எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஆனா இந்த வீட்டுல சாமான்கள் போட்டது போட்டபடி விட்டுட்டு அங்க வந்து இருக்க முடியாது. அவரை நினைச்சா தான் துக்கமா இருக்கு. போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அந்தமான் தீவுக்கும் எங்கேயோ அனுப்பிட்டா என்ன செய்யறது?
3: வீணா பயப்படுறேன். அவர் சீக்கிரமே திருப்பி வந்துருவார் பாருங்களே.
2: அதுக்கு இல்ல கண்ணா, அவரால அடக்கமா இருக்க முடியாது. சத்தம் போட்டு பாடாமலும் பேசாமலும் இருக்க முடியாது. எதையாவது பார்த்து திடீர்னு பாட ஆரம்பிச்சுட்டா ஆபத்து வந்துருமே.
0: இங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தடவை பாரதி அப்படிலாம் செஞ்சிட மாட்டார். நாலு ஊர்களை சுத்தி பார்த்துட்டு வந்துருவார். கண்ணா, இந்த 20 ரூபாய அவள்கிட்ட குடு. கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கட்டும்.
2: வேண்டாம் கண்ணா, அவசியம் இல்லை.
3: பிரியத்தோட தர்றத வேண்டான்னு சொல்லாத ஏழ்மணி. அவசர செலவுக்கு ஆகுமோ இல்லையோ?
0: நாங்கள் போயிட்டு வரோம். சாயங்காலமாவது அந்த குழந்தைகளை அழைச்சிண்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல். மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்.
2: ஆகட்டும், அப்படியே வரேன்.
3: சரி மணி, நாங்கள் போயிட்டு வரோம். மணி,
4: பாரதி, எங்கே ஐயா நீ போனாய்? எங்கு தேடியும் நீ உன்னை கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? யாரை உதவிக்கு கேட்பது? ஓ, அரவிந்த கோஷ் அவர்களே, வாவேசோயர்களே, வாருங்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
5: அப்படியா? ஆமாம், பாரதியாரை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
4: இல்லை, புதுச்சேரி எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை போல் இருக்கிறது. அவரை எல்லோருக்கும் தெரியும். போலீசார் கண்களில் படாமல் எப்படித்தான் திரிகிறாரோ, எங்கேதான் இருக்கிறாரோ. விசித்திரமான மனிதர் ஐயா அவர்.
6: ஆனால் ஒன்று, பாரதி கெட்டிக்காரர். அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் வந்து விடுவார் என்றே நான் நினைக்கிறேன்.
4: நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். செல்லம்மாளுக்கு கூட தைரியம் கூறினேன். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது.
6: அதோ பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் என்று? குவளைக்கண்ணனோடு வருவது நம் பாரதியார் மாதிரி இல்லை.
5: ஆமாம், நடையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது.
6: ஆமாம்,
5: ஆனால் தோற்றம் வேறு மாதிரி உள்ளதே.
7: வணக்கம் அண்ணா. என்ன ஐயரே?

0: அரவிந்தரே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லோரும் நலம்தானே?
1: யார், பாரதி யாரா? இதென்ன இப்படி மாறிவிட்டீர்? அடையாளமே தெரியவில்லையே. நீ செய்தது நியாயமே இல்லை. சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போய்விட்டீர்? பாவம் செல்லம்மாளும் குழந்தைகளும் புழுப்பால் துடித்து போய்விட்டனர்.
0: என்னென்ன செய்வது? உங்கள் பலத்தின் பேரில் தான் போனேன். முதலிலேயே சொன்னால் என்னை போக விட்டிருப்பார்களா அவர்கள்?
2: பாரதி, நீர் எங்கேதான் போனீர்?
0: எங்கே போனீனா? தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தேன்.
3: என்ன சொல்லுகிறாய் பாரதி?
0: ஒருமுறை சென்னைக்கு கூட சென்றேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லை, திடீரென்று ஒரு நாள் நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றேன். என் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு நள்ளிரவில் வீட்டை தட்டி எல்லோரையும் எழுப்பி அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டேன். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் தங்காமல் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து விட்டேன்.
3: போய் பாரதி, இருந்தாலும் உமக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான் ஐயா? உண்மைதான்.
2: ஆமா, இத்தனை நாட்களில் ஏதாவது புதுப்பாடல் எழுதினீரா?
0: புதுப்பாடல் தானே, ஓ எழுதியிருக்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்று புதுப்பாட்டு எழுதியிருக்கிறேன்.
1: சரி, எப்படியோ பாரதி பத்திரமாக திரும்பி வந்த விசேஷத்தை கொண்டாட இன்று வடை பாயசத்துடன் உங்களுக்கு விருந்து வைக்க போகிறேன். கோவலைக்கண்ணா, நம் வீட்டிற்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டு வா.
4: இந்த போலீஸ் சூப்பரண்ட வர சொன்ன, இன்னும் காணுமே.
5: எஸ் சார், நீங்க வர சொன்னதா தகவல் வந்தது.
4: வா மேன், இந்திய சுதேசிங்களை பத்தி உன் கண்காணிப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு மேன்?
5: அவங்க நடவடிக்கைகளை அப்பப்ப நம்ம சிஐடிகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
4: நோ நோ நோ, அது போதாது. அவங்களை இந்த பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு சீக்கிரமா விரட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மள குறை சொல்லிட்டு இருக்கு மேன்.
5: அவங்கள வலுக்கட்டாயமா நம்மால ஒன்னும் செய்ய முடியலையே. பிரெஞ்சு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதோட இங்க இருக்கிற ஜனங்களோட ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே வருது.
4: கரெக்ட். சமீபத்தில் நாம கொண்டு வந்த குடியிருப்பு சட்டத்தினால கூட அவங்கள வெளியேற்ற முடியல, அப்படித்தானே?
5: ஆமா சார், இந்த சட்டத்தால நிச்சயமா அவங்க வெளியேடுவான்னு தான் நினைச்சோம், நடக்கலையே.
4: வை ஏமேன்,
5: அந்த சுதேசிகள் குழுவில் கவிஞர் பாரதியார் தான் முக்கியமானவர். அவர் இங்க இருக்கிற 5 மேஜிஸ்ட்ரேட்டுங்க அத்தாட்சியை வாங்கி இந்திய சுதேசிகள் எல்லாரையும் பிரெஞ்சு குடிமக்களா பதிவு செஞ்சிட்டார்.
4: நானும் கேள்விப்பட்டு இருக்கிறேன் அந்த பாரதியாரை பத்தி. அவர் பல வகையில வசீகரமா பேசி ஜனங்களை அவர் பக்கம் இழுத்துட்டு இருக்கார் இல்லையா?
5: எஸ் சார்.
4: பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவே இல்லாத கோபத்துல இருக்காங்க.
5: இந்த பாரதி, வாவேஸ் ஐயரு, அரவிந்த கோஷ், இந்த மூணு பேரையும் தனித்தனிய பிரிச்சு புதுவையை விட்டு விரட்டிடுங்க சார்.
4: குட், ஐ வில் சீ டு இட்.
6: யாரு? கோளை சாமியா? நமஸ்காரம் சாமி. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க?
7: வாரம் பெரியவரே, பாரதியார் என்ன அவசரமா வர சொன்னாராம், அதனாலதான் போயிட்டு இருக்கேன்.
6: பாரதி சாமி எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா?
7: சௌக்கியம்தான்.
6: ஆமா சாமி, இப்பெல்லாம் நம்ம பாரதி சாமியும் அவங்களோட சேர்ந்த மற்ற சுதேசி சாமிகள் யாரையும் ஜாஸ்தி பார்க்க முடியலையே. ஏன் சாமி?
7: அதை ஏன் கேக்குறாரு பெரியவரே? அரசாங்கத்தோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இந்தியா பத்திரிகை நின்று போச்சு. அதோட ஆசிரியர் மண்டையன் சீனிவாசாச்சாரியாரும் குடும்பத்தோட திரும்பவும் சென்னைக்கே போயிட்டார். அநேக சுதேசி நண்பாளும் போயிட்டா. பாரதியாரும் தன்னோட மனைவி மக்களையெல்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கடையத்தில் போய் இருக்கும்படி அனுப்பி வச்சிட்டார். வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதி, இவா மூணு பேர் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கா. இவாளுக்கும் இப்போ போலீஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. பாரதியாருக்கும் புதுச்சேரி வாசம் சலிச்சு போச்சு.
6: அப்படியா சமாசாரம்? நல்லவங்களுக்கு தான் எவ்வளவு துன்பம் வருது, அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வராமலா போகும்?
7: வரும் வரும், நிச்சயம் வரும். நான் வரட்டுமா பெரியவரே? பாரதியார் காத்துன்னு இருப்பார்.
6: சரி, போயிட்டு வாங்க சாமி. சாமி, பாரதி சாமிய

0: நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
1: ஆட்டோ ஆட்டோ சொல்றேன் சொல்றேன்.
2: யார் நீங்கள்? என் வழியை மதித்துக் கொண்டு ஏன் நிற்கிறீர்கள்? விலகி நில்லுங்கள். நான் யார் தெரியுமா?
3: தெரியும் தெரியும். நீங்க தான் புரட்சி கவிஞர் பாரதியார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. புதுச்சேரியில இருந்து நாங்க உங்களை தொடர்ந்துகிட்டு தான் வரோம். ஆனா இங்க கடலூர்ல தான் உங்களை தனிமேல மடக முடிஞ்சது.
2: ஏன்?
3: வேற என்ன, உங்களை கைது செய்யணும்னு உத்தரவு.
2: அரசியல் கைதிகளுக்கெல்லாம் விடுதலை என்று உங்கள் சர்க்கார் அறிவித்திருக்கிறதே, தெரியாதா?
3: உண்மைதான் உண்மைதான். ஆனா அது பொதுவான அரசியல் கைதிகளுக்கு. நீங்க தீவிரமான அரசியல்வாதி, உங்க மேல உள்ள வாரண்ட் இன்னும் நீக்கப்படல. தயவு செஞ்சு சண்டை போடாம கத்தாம எங்களோட போலீஸ் கொட்டடிக்கு வந்துடுறீங்க.
2: ஓஹோ, இதுவும் உங்கள் அரசியல் பித்தலாட்டங்களில் ஒன்று.
3: வாயன்னா வரத விட்டுட்டு சும்மா பேசிட்டு நிக்கிறீங்க. முதல்ல கிளம்புங்க.
2: நில். பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன், கவியரசன் பாரதிக்கு மாற்றான் விளங்கிடுவதா? சேச்சே, அவமானம் அவமானம். நானே வருகிறேன், என்னதான் நடக்கும் பார்த்து விடுகிறேன். தலையை சீவி விடுவார்களோ? எங்கே போக வேண்டும், வாருங்கள். எனக்கு ஜபர்தஸ்தாக இரண்டு புறமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் கவியரசன், மரியாதையாக அழைத்து செல்லுங்கள்.
4: ஐயோ, என்னயா இந்த ஆளு, தொட்டா சுடும் போலகுதே, இந்த கர்ஜிக்கிறான். ஐயோ,
2: ஓய் ஏட்டு, நான் ஒழுங்காக உங்களுடன் வர வேண்டுமானால் நான் சொன்னபடி இரண்டு பக்கமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்படித்தான்.
3: எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இல்ல, எங்க பொழப்பு போட்டு மாசம் சம்பளம் வேணுமே.
4: வாயா போலாம்.
2: என்னை சிறையில் அடைத்து விட்டால் என் வீரமும் தீரமும் உடைந்து போய்விடும் என்று எண்ணிவிட்டார்களோ? பாரதியை புரியாதவர்கள் இவர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சிறையில் அடைத்து வாட்டிவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
5: பராசக்தி பராசக்தி அவள் பார்த்துக் கொள்வாள்.
2: கோளைக்கண்ணா, நீயும் சன்னிக்கே குடிவந்து விட்டது எனக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தெரியுமா?
6: அண்ணா, புதுவையில் நீங்கள் இருந்த அந்த 10 வருஷம் எவ்வளவு இன்பமாக கழிஞ்சது தெரியுமா? கண்ணன் இல்லாத கோகுலம் போலையும், ராமன் இல்லாத அயோத்தி போலையும், நீங்கள் இல்லாத அந்த புதுச்சேரி நகரம் எனக்கு நரகமாக காட்சி அளித்திருத்துண்ணா. எனவே இங்கேயே ஒரு கோயிலில் என்னோட பூஜை தொழிலே வச்சுண்டு நான் இங்கேயே குடி வந்துவிட்டேன்ண்ணா. இனி உங்களை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியவே மாட்டேன்னா, பிரியவே மாட்டேன்.
2: சபாஷ் கண்ணா, மிகவும் அருமையாக பேசுகிறாயே.
6: எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்ண்ணா. வீட்டுக்கு போயிருந்தேண்ணா, மன்னி மட்டும்தான் இருந்தா. குழந்தைகள் தங்கம்மாவும் சகுந்தலாவும் வரலையா?
2: என் குழந்தைகள்? தங்கம்மாளுக்கு கடையத்தில் வைத்து திருமணமாகிவிட்டது.
6: அப்படியா?
2: மாப்பிள்ளை பையன் சொந்தம்தான், வேலை பார்க்கிறான், நல்ல பையன். தங்கம்மாள் இப்போது புக்ககத்தில் சௌக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய ஒன்றுவிட்ட தம்பி விசுவநாதன் காசியில் இருக்கிறான். அவன் கடையத்திற்கு வந்திருந்தான். போகும் பொழுது சகுந்தலாவையும் உடன் காசிக்கு அழைத்து சென்று விட்டான். சகுந்தலாவை அவன் பொறுப்பில் வைத்துக் கொள்ள போகிறானாம்.
6: அப்படியா? கடவுள் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருண்ணா. அது சரி, நீங்க இப்போ ஆபீஸை விட்டு ஆத்துக்குத்தானே போயிட்டு இருக்க?
2: ஆமாம்.
6: ஆமா, பஸ்ல போகாம ஏன் நடந்தே போயிட்டு இருக்க?
2: பஸ்ஸில் தானே. ஓ, போகலாமே, ஆனால் காசு இல்லையே அப்பா.
6: என்ன?
2: காலையில் வரும்போது டிபனுக்கும் பஸ்ஸுக்குமாக செல்லம்மாள் ஏதோ சில்லறை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அது எப்படியோ செலவாகிவிட்டது.
6: ஓ, வீட்டை விட்டு கிளம்பின உடனே தெருவில் யாராவது ஐயா சாமின்னு வந்து நின்றுப்பா, உடனே கையில் உள்ளது அப்படியே போட்டுட்டு நடந்தே போயிருப்பாள்.
2: ஆண்டவன் கொடுத்த கால்கள் இருக்கையில் நடப்பதற்கு என்னப்பா?
6: அதுக்கு சொல்லலைன்னா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சிக்கப்படாது. இப்படியே நீங்க வர்றதையெல்லாம் செலவழிச்சுட்டா பின்னாடி குடும்பத்தோட நிலைமையை பத்தியும்

0: யோசிக்க வேண்டாமண்ணா.
1: குடும்பம்தானே, என் அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள். அது சரி, நாளை இங்கு நமது தேசப்பிதா காந்திஜி வருகிறாராம், அவரை பார்க்க நான் செல்கிறேன், நீயும் வருகிறாயா?
0: அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா, அதுவும் உங்க மூலம் எனக்கு கிடைச்சா, அது நான் பிறர்க்கறிய பாக்கியம் பெற்றவனா வேணாம்.
1: சபாஷ், அப்படியானால் நாளை காலை நீ என் வீட்டிற்கு வந்து விடு, அங்கிருந்து இருவரும் காந்தியடிகளை பார்க்க செல்வோம்.
0: சரிண்ணா, அப்படியே வந்துடுறேண்ணா.
1: தேசப்பிதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள். தாங்கள்?
1: என் பெயர் சுப்பிரமணிய பாரதி.
2: சுப்பிரமணிய பாரதி? ஓ, தாங்கள் தானா அது? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இவர்
1: பெயர் கோளைக்கண்ணன், ஒரு கோயில் அர்ச்சகர், எனது நெருங்கிய சிநேகிதன்.
2: ஓ, அப்படியா, மிகவும் சந்தோஷம்.
1: தங்களை பார்க்க வெறும் கையுடன் வந்துவிட்டேனே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது.
2: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
1: இல்லை, விடுதலை என்னும் பரிசுடன் தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டதே என்றுதான் வருத்தப்படுகிறேன்.
2: ஆஹா ஆஹா, பாரதி, நான் கேள்விப்பட்டபடியே தாங்கள் விடுதலையை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் தங்களிடம் சற்று வேகம் தென்படுகிறதே.
1: நம் பாரத மாதா சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் எப்படி வேகப்படாமல் இருக்க முடியும் அடிகளே?
2: எந்த நேரத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், அப்போதுதான் நாம் எண்ணுவது கைகூடும்.
1: என்னால் ஒருபோதும் உங்களைப் போல் பொறுமையை கடைபிடிக்க முடியாது அண்ணலே.
2: பாரதி அவர்களே, தாங்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம் பாரத அன்னையும் ஒரு பெண்தானே. பெண் என்பவள் பொறுமையின் பிறப்பிடம்.
1: ஆயினும் இன்று ஒரு பெண் தன்னந்தனியே எந்தவித பயமுமின்றி நடுநசியில் வெளியே செல்ல முடிகிறதோ, அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அதையேதான் நான் பெண் விடுதலை பற்றியும் அவளுக்கு வேண்டிய நெஞ்சுரம் பற்றியும் ரவுத்தரம் பற்றியும் கூறியிருக்கிறேன். அடிகளே, நாளை கடற்கரையில் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறுகிறது, தாங்கள் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும்.
2: பாரதி, நான் இன்று ஊருக்கு புறப்படுகிறேன், அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வருகிறேன், கூட்டத்தை சற்று தள்ளி வையுங்களேன்.
1: தாங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நாளை கட்டாயம் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறும்.
2: ஓ, குவளைக்கண்ணனாரே, உங்கள் பாரதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், அவர் இந்த நாட்டின் சொத்து.
0: ஆகட்டும் அண்ணலே, இந்த அடியேனுக்கு ஆசி கூறுங்கள்.
2: ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம் ராம்.
1: அப்பொழுது நாங்கள் வருகிறோம் அண்ணலே.
2: சென்று வாருங்கள்.
3: குலைக்கண்ணரே, குலைக்கண்ணரே, பாரதியாரை கோவில் யானை இழுத்து கீழே போட்டு விட்டது.
0: என்ன, நிஜமாவா?
3: ஆமாம், வழக்கம் போல பாரதியார் யானைக்கு அருகில் சென்று தேங்காய் பழம் கொடுத்தார். இன்று யானைக்கு மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கு இடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். காணவில்லை, யாரும் யாரும் யானைக்கு அருகில் செல்ல
0: பயப்படுகிறார்கள். உடனே ஓடி வந்து உங்களை காப்பாற்றுறேன்.
3: ஜெயராமன் ஆயிடு சார், உங்களைத்தான் தேடிக்கொண்டு வருகிறோம்.
4: பாரதியாருக்கு தற்போது உடல்நலம் மிகவும் சரியில்லையாம், படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். தங்களுக்கு தான் தெரியுமே.
2: நாட்டுக்குடைத்த அந்த நல்லவருக்கு தான் எத்தனை எத்தனை சோதனைகள்.
3: இல்லாவிட்டால் வழக்கம் போல் தனக்கு ஆசையுடன் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுக்க வந்த பாரதியாரை அந்த பார்த்த சாரதி கோயில் யானை அன்று மட்டும் ஏன் துதுக்கியால் தூக்கி அடிக்க வேண்டும்?
4: நல்ல வேலை, நம் குவளைக்கண்ணன் மட்டுமன்று தைரியமாக அவரை காப்பாற்றிராவிட்டால் பாரதியாரை இன்று நாம் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது.
3: குவளைக்கண்ணனுக்குத்தான் பாரதியாரிடம் என்ன பக்தி, என்ன விசுவாசம். பாரதி ஒரு மகான், அவருக்கு 39 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் அவருக்கு

0: இப்படி ஒரு தீராத வியாதி வந்திருக்க வேண்டாம். சதா பராசக்தி பராசக்தி என்று துதி பாடிக்கொண்டே இருப்பார். அந்த பராசக்தியோ அவரை அவரை இப்படி வேதனைப்படும்படி செய்துவிட்டாளே செய்துவிட்டாளே.
1: இனி சென்னை கடற்கரை அவருடைய வீராவேசமான பாடல்களையும் பேச்சையும் கேட்க முடியாமல் வெறிச்சோடி கிடக்கும். நாட்டுப்பற்றை முழங்கி வந்த பத்திரிகைகள் முடங்கி கிடக்கும். தேசப்பற்றை வளர்த்து வந்த நெஞ்சங்கள் துண்டுகோல் இல்லாமல் துவண்டு கிடக்கும். தமிழ் இலக்கிய உலகமே இருண்டு விட்டது போல் ஆகிவிடும்.
0: ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில் நாமும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா?
2: ஆமாம் ஆமாம், வாருங்கள் வாருங்கள், அத்தகைய கவிஞர் பெருமானின் உடல் நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வோம்.

0: என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய அருமை நண்பர்களாகிய உங்களை எல்லாம் அருகிலே பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா
1: அண்ணா? கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லாதேண்ணா, எங்க நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குண்ணா. நீங்க சீக்கிரமே தேறி எழுதிடுவேண்ணா, தேறி எழுதிடுவேன்.
2: விடுதலைக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே, எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
0: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே. என் கடமைகளை நான் ஆற்றிவிட்டேன். ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை பார்க்காமல் போகிறேனே என்றுதான். என்னுடைய சாவை பற்றி அவருக்கு எழுதும் பொழுது கடைசி வரை அவர் நினைவாகவே இருந்தேன் என்று எழுதுவீர்களா?
3: ஆகட்டும் பாரதியாரே, தாங்கள் மனம் தளரலாகாது. தாங்கள் தேறி எழுந்து இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்து இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய போகிறீர்கள், தொண்டு செய்ய போகிறீர்கள், இது உறுதி.
0: எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தான் இல்லாவிட்டாலும் நம் நாட்டு மக்கள் மகான் காந்தியடிகளின் வழியில் நின்று செயல்பட்டு கூடிய சீக்கிரமே நம் தாய் நாட்டை மீட்பர். நான் என்றைக்கோ எழுதி வைத்துவிட்ட சுதந்திர பள்ளுவை பாடி கழிப்பர். இந்த நாடு சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் என் ஜீவன் ஓய்ந்தாலும் என் நெஞ்சு மட்டும் வேகாது, வேகாது. யாரது என் செல்லம்மாளா அழுவது? அழாதே செல்லம், வள்ளுவருக்கு வாசியை அமைந்தது போல எனக்கு நீ அமைந்தாய். காலமெல்லாம் உன்னை ஓடாக தேய்த்து கொண்டு எனக்கு தொண்டு செய்தாய். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல துணிமணி நகை நட்டு என்று ஏதாவது எப்போதாவது வாங்கி கொடுத்ததுண்டா? இல்லையே, கடைசி வரை என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லையே. கடைசியில் உன்னை அனாதையாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக என்னை மன்னித்து விடு செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. பாரதி என்றைக்காவது அழுதிருக்கிறானா? எங்கே உன் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடு.

0: அந்த பாட்டை பாடு என்று தணியும் இந்த சுதந்திர தாளம். பாடு செல்லம்மா, பாடு பாடு.
1: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று என்று மடியும் எங்கள் அடிமையின்
0: வந்தே.

0: வந்தே மாதரம்,
1: வந்தே மாதரம்,
0: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: பாரதி,
3: பாரதி,
4: பாரதி,
5: பாரதி, நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நம்மளை அஞ்சோம்னு அந்த யமனையே எழுத்து பேசுறேன்னா உங்களுக்கான இந்த கதி பாருங்கண்ணா அண்ணா.

0: पराशक्ति पराशक्ति
1: पराशक्ति
0: पराशक्ति
1: पराशक्ति पराशक्ति।
2: நேயர்கள் இதுவரை ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்டீர்கள். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள், இசை எம் கந்தசாமி, அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டிஸ் நேரம். வார வாரம் ஒவ்வொரு பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க. இதுல முதலாவதாக திருவேணிப்பள்ளி மாணவி கானஸ்ரீ அவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம்.
2: திருஞான சம்பந்த பெருமான் அருளிய மங்கையர்கரசி தலம் ஆளவாய் பண் புறநீர்மை தாளம் ஆதி.

0: தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். முதலாவதாக வரக்கூடிய மாணவர் நமக்காக எதை பத்திய தகவல்கள் தரப்போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: வணக்கம், நான் அஜீவா. இன்று நான் சுற்றுச்சூழல் குறித்து 6வது பெரு அழிவு ஏற்படுமா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உலகம் தோன்றியது முதல் பல்வேறு காலகட்டங்களில் பல உயிரினங்கள் திடீரென அழிந்து போனதை நாம் வரலாற்றில் படித்திருப்போம். இந்த நிகழ்வுதான் பெரு அழிவு, மாஸ் எக்ஸ்டின்ஷன் எனப்படுகிறது. பூமியில் இதுவரை 5 பேரழிவுகள் நிகழ்ந்துள்ளன. இப்போது நாம் 6வது பெரு அழிவின் விளிம்பில் 6th மாஸ் எக்ஸ்டின்ஷனில் இருக்கின்றோம். பேரழிவு ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இதில் இயற்கை பேரழிவுகள், காலநிலை மாற்றம், எரிமலை வெடிப்பு, கடல் மட்ட உயர்வு உள்ளிட்டவை முக்கிய காரணங்களாகும். ஆனால் தற்போது நாம் எதிர்கொள்ளவிருக்கும் 6வது பேரழிவுக்கு மனிதனின் செயல்பாடுகளே முக்கிய காரணமாக இருக்கும் என விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். காரணிகள். கடந்த சில நூற்றாண்டுகளில் மனிதனின் தொழில்நுட்ப வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக பூமியின் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காடுகள் அழிப்பு, கடல்கள் மாசுபடுதல், காலநிலை மாற்றம் போன்றவை இதற்கு சான்றுகளாகும். இந்த செயல்பாடுகள் பல உயிரினங்களின் வாழ்விடங்களை அழித்து அவற்றின் முழுமையான அழிவுக்கு வழிவகுக்கின்றன. மனித குலம் தனது தொழில்நுட்ப வளர்ச்சியால் பூமியை அதிகம் செலுத்த தொடங்கியது முதல் இயற்கை சமநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதிப்பின் விளைவாகவே 6வது பெரு அழிவு நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்ய காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் பல உயிர்கள் தங்களது வாழ்விடங்களை இழந்து அழிந்து போகின்றன. காடுகள் பூமியின் நுரையீரல். அவை கரியமில்லா வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதால் காடுகளின் அழிவு காலநிலை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது. காலநிலை மாற்றம். தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், விவசாயத்தில் பயன்படும் ரசாயனங்கள் கடல்களில் கடந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. மேலும் கடல் வெப்பமடைதல், கடல் மட்ட உயர்வு போன்ற காலநிலை மாற்றத்தின் விளைவுகளும் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்குகின்றன. தொழிற்சாலைகள், வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை பூமியின் வெப்பநிலையை அதிகரித்து காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் கடும் வெப்பம், வறட்சி, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள்

அதிகரித்து உயிரினங்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகளால் பல உயிரினங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து சிறிது சிறிதாக அழிந்து வருகின்றன. விளைவுகள்: மனிதர்களின் மோசமான செயல்களால் இந்த பேரழிவு நிகழ்ந்தால் பூமியில் உள்ள பல உயிரினங்கள் முற்றிலுமாக அழிந்து போகும். இதனால் உணவுச் சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு மனித இனத்தின் வாழ்வும் கேள்விக்குறியாகும். பல பயிர்கள் விலங்குகள் அழிந்து போனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்படலாம். பஞ்சத்தால் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சமூகத்தில் கலவரங்களுக்கு வழிவகுக்கும். அழிந்து போன உயிரினங்களால் பல்வேறு விதமான நோய்கள் பரவி மனித இனத்திற்கு அச்சுறுத்தலாக மாறும். இந்த பெரும் அழிவை தடுப்பது நம் கையிலே உள்ளது. நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நாட்டை வளமாக்குவோம். நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியோடு. நிறைவாக வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமைய எப்படி வெளிப்படுத்த போறாங்க அப்படின்றத கேட்டலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆ முகமது அர்ஷத். நான் பேசக்கூடிய தலைப்பு வேலை தேடும் இளைஞருக்கு கை கொடுத்தே ஐ. ஒருவர் தனக்கேற்ற தனது திறமைக்கேற்ற வேலையை தேடிக்கொள்வது மிகவும் கஷ்டமான ஒன்று. இளைஞர் ஒருவர் ஏஐ தொழில்நுட்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உள்ளார். அவர் ஏஐ நுட்பத்தை புரோகிராம் செய்துவிட்டு தூங்க சென்று விட்டார். ஏஐ தனது வேலையை செய்ய தொடங்கிவிட்டது. அவர் காலையில் எழுந்து பார்த்தபோது கிட்டத்தட்ட 1000 வேலைக்கு சுய விவர குறிப்புகள் அடிப்படையில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால், ஒரே மாதத்தில் 50 நேர்காணல் அழைப்பு வந்ததுதான். இதை ரெட்டிட் தளத்தில் பகிர்ந்துள்ளார். வேலைக்கான விண்ணப்பங்களை ஆய்வு செய்து அதற்கேற்ப தன் விவரக்குறிப்புகளை மாறி ஒவ்வொரு வேலைக்கும் விண்ணப்பிக்கும்படி ஏஐ பாட்டில் புரோகிராம் செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கேள்வி எழுப்பினால் தானாகவே அவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பும்படியும் புரோகிராம் செய்துள்ளார். இப்போது ரெஸ்யூம்களை தேர்வு செய்வதில் தானியங்கி முறையைத்தான் நிறுவனங்கள் பின்பற்றுகின்றனர். ஒரு வேலைக்கு என்ன தேவை என்பதை கருத்தில் கொண்டு ரெஸ்யூம்களே ஏஐ சாட்போர்ட்கள் அமைகின்றனர். இதன் மூலம் நமது ரெஸ்யூம்களை கவனிக்க வாய்ப்புகள் அதிகம் என்று பதிவிட்டுள்ளார். இவருக்கு 50 நேர்காணல் அழைப்பு வந்ததை பார்த்தும் பலரும் வியந்துள்ளனர். நன்றி.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மோனிஷா. இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக சிறந்த இளம் போராட்ட வீரர் பகத்சிங். இவர் 1907 செப்டம்பர் 28 நாள் பஞ்சாபில் லாயல்பூர் மாவட்டம் பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவரது தந்தையார் பெயர் கிஷன் சிங், தாயார் பெயர் வித்யாவதி ஆவர். பகத்சிங் குடும்பமே பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய குடும்பமாகும். இளம் வயதிலேயே நம் நாட்டு புத்தகங்கள் உட்பட ஐரோப்பிய நாட்டு புத்தகங்களையும் வாசிப்பதில் ஆர்வமாக இருந்தார். இதனால் இயற்கையிலேயே சிறந்த சிந்தனை மிக்கவராய் எதற்கும் பயப்படாத துணிச்சல் மிக்க போராட்ட உணர்வுடன் திகழ்ந்தார். இதனால் தனது 19 வயதிலேயே இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்ற அமைப்பின் தலைவர்களில் ஒருவர் ஆனார். இந்திய சுதந்திரத்திற்காக 63 நாட்கள் சிறையில் வாடினார். அவரோடு அவர் உயிர் நண்பர் ராஜகுரு சுகதேவும் சிறையில் இருந்தனர். சிறையில் இருந்த போது ஏனைய பிரிட்டிஷ் கைதிகளுக்கு இணையாக இந்திய கைதிகளும் சம உரிமை பெறுவதற்காக உண்ணா நோன்பு இருந்ததில் இவரது செல்வாக்கு நம் இந்திய மக்களிடையே அதிகரித்தது. முதுபெரும் சுதந்திர போராட்ட தலைவர் லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாயிருந்த காவல் அதிகாரியை சுட்டு கொன்ற குற்றத்திற்காக பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு 1931 ஆண்டு மார்ச் 23 தேதி என்று தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது பகத்சிங்கிற்கு வயது 24 ஆகும். இந்நிகழ்வானது மேலும் பல இளைஞர்களை எழுச்சி மிக்க இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது. இளம் வயதில் தன் சிந்தனை, தன் திறமை, தன் உயிர் என அனைத்தையும் தன் தேசத்திற்காக தியாகம் செய்த பகத்சிங்கை போற்றுவோம். என்றும் அவரை நினைவில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். என்னுடைய பெயர் அஸ்மா. நான் இப்பொழுது தாய் பற்றிய கவிதை வாசிக்கப் போகிறேன். தாயே, இவ்வுலகிற்கு என்னை கொண்டு வந்தவள் நீயே. தாயே, இவ்வுலகிற்கு என்னை கொண்டு வந்தவள் நீயே. சில நேரம் நீ எனக்கு தாயாக

மட்டுமல்லாமல் தோழியாகவும் தந்தையாகவும் இருந்திருக்கிறாய். சில நேரம் நீ எனக்கு தாயாக மட்டுமல்லாமல் தோழியாகவும் தந்தையாகவும் இருந்திருக்கிறாய். இவ்வுலகில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமும் நீந்தான். இவ்வுலகில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமும் நீந்தான். நீ எவ்வளவு தண்டித்தாலும் நீ என் தாய்தானே. நீ எவ்வளவு தண்டித்தாலும் நீ என் தாய்தானே. இவ்வளவு செய்ததற்கு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? வீட்டின் அரசியே, அனைவரையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளும் மருத்துவரே. வீட்டின் அரசியே, அனைவரையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளும் மருத்துவரே. உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதம்மா. உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதம்மா.

ஸ்டேஜ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா, நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேரம் 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரைச் சேர்ந்த என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். முழுமுதற் கடவுள் கணபதியை வணங்கி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா?
2: முந்தி விநாயகர்.

0: அகிலம் காக்கும் அங்காள ஈஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாளின் புகழ் பாடி அடுத்த பாடல் கேட்டு ரசிப்போமா?
1: ஆதிபராஜ

0: அஷ்டலக்ஷ்மியின் அருளோடு இது அடுத்த பாடல் காற்றலைகளில் கேட்கலாமா?
1: எட்டு மகாலட்சுமியா அம்மா முத்துமாரி, அவ இருந்து ஜென்மம் கொடுப்பவனா தாயே முத்துமாரி.

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரைச் சேர்ந்த என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டோம்.

0: தென்றல் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: அம்மா தமிழ் எங்க?
2: அவ விளையாடிட்டு இருக்கா.
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா

0: இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டேனியல் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 8:00 9:15 திரைக்காணும். 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 10:00 ரவி வாசரியா அகில் பாரதிய சங்கீத் சபாவில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. 4 அறிவோம் பனை ஓலையின் பயணம். எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலம். திருக்குறள் ஒப்புவித்தல் பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். காரக்குறிச்சி ஏ ரவி, காரக்குறிச்சி ஏ லக்ஷ்மி ஆகியோரின் வீண இசை இடம்பெறும். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பால் கொடுப்பதின் முக்கியத்துவம், மகப்பேறு மருத்துவர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம். 3 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடற் பயிற்சி. ஆசிரியர் ஆர் கமலஜா அவர்கள், மாணவர் நைட்டிக் ஸ்ரீவத்சவா. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராம்

0: ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்செல்வி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 8:30 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 கனகதாரா சோத்திர வைபவம் இசைப்பேருரை. நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களை. இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25.4°C பதிவான இருப்பதும் 94%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 24.5°C பதிவான இருப்பதும் 78%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity, and promote India's cultural heritage.

ಆಕಾಶವಾಣಿ பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

வானதி அனிருத்த பிரம்மராயர் கூறியபடி யானை தன்னை தூக்கி வீசி எரிந்து தான் இப்போது மோக்ஷ உலகத்திற்கு பயணப்பட்டு கொண்டிருப்பதாகவே நம்பினாள். ஆனால் திடீரென்று, அடடே, இது என்ன ஊசலாட்டம்! உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயை காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டியின் மடியைப் போலவும் இருக்கிறது. ஆ, குந்தவை தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றிய செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ? மோக்ஷ உலகத்துக்கு வானவெளியில் மேகமண்டலங்களின் வழியாக பிரயாணம் செய்வது சரிதான். ஆனால் என்ன வாகனத்தில் பிரயாணம் செய்கிறேன்? சொர்க்கலோகத்து புஷ்பக விமானமா இது, அல்லது தேவேந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையா? அப்பா, யானை என்றாலே சிறிது பயமாகத்தான் இருக்கிறது. யானையும் அதன் துவண்டு வளைந்த துதிக்கையும், அப்படி துவளும் துதிக்கையில்தான் எவ்வளவு பலம் அதற்கு! போனது போயிற்று, இனி அதை பற்றி பயம் என்ன, கவலை என்ன? ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் அவ்வளவு பட்டுப்போல மிருதுவாயிருக்கும் காரணம் யாது? சுற்றிலும் இருளாயிருப்பதால் ஒன்றும் தெரியவில்லை. கையினால் துளாவி பார்க்கலாம். உண்மையில் பட்டு திரைச்சீலை மாதிரிதான் தோன்றுகிறது. கொஞ்சம் ஈரமாயும் இருக்கிறது. ஆகா, இது என்ன? என் கன்னங்களை யார் தொடுகிறது? மல்லிகை பூவை போன்ற மிருதுவான கரமல்லவா தொடுகிறது? வானதி, வானதி! அக்கா, நீங்கள் தானா? நான் தான், வேறு யார்? நீங்கள் கூட என்னுடன் மோட்ச உலகத்துக்கு வருகிறீர்களா? மோட்ச உலகத்துக்கு போக அதற்குள் உனக்கு என்னடி அவசரம்? இந்த உலகம் அதற்குள்ளே வெறுத்து போய்விட்டதா? பின்னே நாம் எங்கே போகிறோம்? என்னடி, அது கூட மறந்து போய்விட்டதா? ஆனைமங்கலத்துக்கு போகிறோம் என்று தெரியாதா? என்ன ஊர், இன்னொரு தடவை சொல்லுங்கள். சரியாய் போச்சு, ஆனைமங்கலத்துக்கு போகிறோம். ஆனையின் முதுகில் ஏறி கொண்டு போகிறோம். ஐயோ, யானையா? அடி பைத்தியமே, உன் உடம்பு ஏனடி நடுங்குகிறது? யானை என்ற பெயரை கேட்டாலே பயப்படத் தொடங்கி விட்டாயா? அக்கா, சற்று முன் தூங்கி போய்விட்டேனா? ஆமாமாமாம், யானையின் மேல் அம்பாரியில் பிரயாணம் செய்கிற சுகுசில் ஆனந்தமாய் தூங்கிவிட்டாய். ஆனந்தம்

0: தொடரவில்லை. அக்கா, பயங்கரமான கனவுகள் கண்டேன்.
1: அப்படித்தான் தோன்றியது. ஏதேதோ பிதற்றினாய்.
0: என்ன அக்கா பிதற்றினேன்?
1: காலாமுகர் என்றாய், பலி என்றாய், கஜேந்திர மோக்ஷம் என்றாய், யானை துதிக்க என்றாய், அப்புறம் முதன் மந்திரி அனிருத்தரை பாவி பழிகாரன் என்று திட்டினாய். அந்த பிரம்மராயருக்கு நன்றாய் வேண்டும். நீ தூக்கத்தில் அவரை பற்றி திட்டியதெல்லாம் அவர் கேட்டிருந்தால் பல நாள் தூங்கவே மாட்டார்.
0: அதெல்லாம் நடந்தது நிஜமாக கனவுதானா அக்கா?
1: நிஜமாக கனவா, பொய்யாக கனவா, எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன சொப்பனம் கண்டாய் என்பதே எனக்கு தெரியாது.
0: காலாமுகர்கள் என்னை பிடித்து கொண்டு போனார்கள். முதன் மந்திரி என்னிடம் இளவரசரை பற்றிய ரகசியத்தை கேட்டார். நான் சொல்ல மறுத்துவிட்டேன். உடனே யானையை அழைத்து என்னை தூக்கி எறிந்து கொல்லும்படி கட்டளையிட்டார். அப்போது நான் கொஞ்சம் கூட கலங்காமல் தைரியமாக இருந்தேனக்கா. அப்போது உங்கள் ஞாபகமும் வந்தது. நீங்கள் அங்கே இல்லையே என்னுடைய தைரியத்தை பார்ப்பதற்கென்று. போகட்டும், சொப்பனத்திலாவது அவ்வளவு தைரியமாக நடந்து கொண்டாயே, அதன் பொருட்டு சந்தோஷம்.
1: வானதி சற்று சும்மா இருந்துவிட்டு,
0: என்னால் நம்ப முடியவில்லை என்றாள்.
1: உன்னால் என்னத்தை நம்ப முடியவில்லையடி?
0: நான் கண்டதெல்லாம் கனவு என்று நம்ப முடியவில்லை.
1: சில சமயம் சொப்பனங்கள் அப்படித்தான் இருக்கும். நிஜமாக நடந்தது போலவே தோன்றும். நான் கூட அப்படிப்பட்ட சொப்பனங்களை பலமுறை கண்டிருக்கிறேன்.
0: அப்படி என்ன சொப்பனம் கண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்களேன்.
1: ஏன், என் தம்பி கூடத்தான் அடிக்கடி என் கனவில் வருகிறான். இலங்கைக்கு அவன் போய் எத்தனை மாதம் ஆயிற்று.
0: ஆனால் இரவில் கண்ணை மூடினால் அவன் தத்ரூபமாக என் முன்னால் வந்து நிற்கிறான்.
1: நீங்கள் அதிர்ஷ்டசாலி அக்கா. என் அதிர்ஷ்டத்தை நீதான் மிச்சிக்கொள்ள வேண்டும். அவன் கடலில் குதித்த செய்தி வந்ததிலிருந்து என் மனம் எப்படி துடித்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாது.
0: அப்படியானால் அதுவும் ஒரு பயங்கர சொப்பனம் அல்லவா? அவர் கடலில் மூழ்கியது மட்டும் நிஜமான செய்திதானா?
1: அதுவும் ஒரு துர்சொப்பனமாயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.
0: அது மட்டும் நிஜந்தானடி வானதி. இளவரசன் கடலில் குதித்ததை நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரே, அதை நம்பாமல் என்ன செய்வது? வானர்குல வீரரைத்தானே சொல்லுகிறீர்கள்? அவரே இளவரசரை பற்றி வேறு ஏதோ சொல்லவில்லையா? ஓடக்கார பெண்ணை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் ஏதோ சொல்லவில்லையா?
1: இதெல்லாம் உன் சொப்பனமாயிருக்க வேண்டும். ஆம், ஓடக்கார பூங்குழலியை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் நீ தூக்கத்தில் பிதற்றினாய். புத்த பிக்ஷுனி ஆகப்போவதாக கூட உளறினாய். அதற்குள் உனக்கு என்னடி இந்த உலக வாழ்க்கையின் மீது அவ்வளவு வெறுப்பு? எதற்காக நீ புத்த பிக்ஷுனி ஆக வேண்டும்?
0: அக்கா, என் மனது உங்களுக்கு தெரியாதா? அவரை கடல் கொண்டு போய் விட்டது என்று கேட்ட பிறகு எனக்கு இந்த உலகில் என்ன வாழ்வு வந்திருக்கிறது? சொப்பனத்தில் கண்டபடியே யானை என்னை துதிக்கையால் தூக்கி எறிந்து கொண்டிருக்க கூடாதா என்று தோன்றுகிறது.
1: அடிப்பாவி, நீயும் போய்விட்டால் என் கதி என்னடி ஆகிறது?
0: உங்கள் விஷயம் வேறு அக்கா. நீங்கள்
1: ஆமாம் ஆமாம், அருள்மொழியிடம் என்னை காட்டிலும் உனக்கு அதிக ஆசை இல்லையா
0: அக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் நான் சொல்லவில்லை. தங்களைப் போல நான் மனோதைரியம் உள்ளவளல்ல. அவர் இறந்துவிட்ட பிறகு?
1: சிச்சி, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? அவன் இறந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? உனக்கு நிச்சயமாக தெரியுமா? பழுவேட்டரையர்களும் பழுவூர் ராணியும் பேதை மதுராந்தகனும் அப்படி சொல்லி கொம்மாளம் அடிப்பார்கள். நீயும் நானும் அப்படி ஏன் சொல்ல வேண்டும், அல்லது ஏன் நினைக்க வேண்டும்?
0: பின்ன என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் சுழிக்காற்றிலே கடலிலே குதித்த பிறகு வேறு என்ன ஆகியிருக்க முடியும்? பிழைத்திருந்தால் இத்தனை நாள் வந்திருக்க மாட்டாரா?
1: அடி பைத்தியமே, கடலில் குதித்தால் அவனை கடல் கொண்டு விட்டது என்று அர்த்தமா?
0: கரையேறியிருந்தால் இத்தனை நாள் தெரியாமலா இருக்கும்?
1: என் தகப்பனாரின் கதை உனக்கு தெரியுமா? அவர் இளம்பிராயத்தில் பல மாத காலம் இருக்குமிடமே தெரியாமல் இருந்தது. தேடி பிடித்து கொண்டு வந்து இளவரசு பட்டம் கட்டினார்கள். என் பாட்டனார் அரிஞ்சய சோழர் தக்கோலம் யுத்தத்திற்கு பிறகு அடியோடு மறைந்து விட்டார். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் இருப்பிடம் தெரிந்தது.
0: நான் சொல்லுகிறேன் கேள் வானதி.
1: காவேரி தாய் ஒரு சமயம் என் தம்பியை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அது மாதிரியே சமுத்திரராஜனும் பொன்னியின் செல்வனை கரை சேர்த்திருப்பார். நமது கடற்கரைக்கும் இலங்கை தீவுக்கும் மத்தியில் எத்தனையோ சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளில் ஒன்றில் அருள்மொழி ஒதுங்கியிருக்கக்கூடும் அல்லவா? அவனை தேடும் வேலையை நன்றாக செய்யும்படி தூண்டுவதற்காகவே நான் இந்த பிரயாணம் புறப்பட்டேன். உன்னையும் அழைத்து கொண்டு உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை போலிருக்கிறது. உன் பேரில் தப்பில்லை. இளவரசரை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து உன் புத்தியே பேதலித்து விட்டது. இப்போதுதான் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறாய்.
2: வானதி சிறிது நேரம் மௌனமாயிருந்துவிட்டு,
0: அக்கா, நாம் எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொன்னீர்கள்
1: என்றாள்.
0: ஆனைமங்கலத்துக்கு. அது எங்கே இருக்கிறது?
1: நாகைப்பட்டினத்துக்கு அருகில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. நீ ஏதோ சொப்பனம் கண்டு உளறினாயே, அந்த சூடாமணி விகாரத்துக்கும்

0: ஆனைமங்கலத்துக்கும் கொஞ்ச தூரந்தான். நீ புத்த பிக்ஷுணியாக விருப்பப்பட்டால் கூட அதற்கும் சௌகரியமாகவே இருக்கும். ஆனால் நீ மணிமேகலையாவதற்கு அவசரப்பட வேண்டாம். பொன்னியின் செல்வனை பற்றி திடமான செய்தி கிடைத்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று குந்தவை கூறிவிட்டு லேசாகச் சிரித்தாள். அக்கா, இது என்ன நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனது வருகிறது? இளவரசர் பிழைத்திருப்பார் என்று உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் இப்படி இருப்பேனா வானதி? நான் பார்த்து வைத்திருக்கும் ஜோசியங்களெல்லாம் பொய்யாகப் போவதில்லை. என் தம்பியின் கையில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளும் பொய்யாகப் போவதில்லை. இதுவரையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது.
1: என்ன சரியாக நடந்து வருகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்றாள் வானதி.
0: உனக்கு ஏன் தெரியப் போகிறது? நீதான் சித்தப்பிரமை பிடித்து அலைகிறாயே. அருள்மொழிக்கு இளம் வயதில் பல கண்டங்கள் நேரும் என்று சொன்னார்கள். அதன்படி நேர்ந்து வந்திருக்கின்றன.
2: பின்னே மற்றவையும் நடந்துதானே ஆக வேண்டும்?
0: மற்றவை என்றால்?
1: எத்தனையோ தடவை நான் சொல்லியாகிவிட்டது, நீயும் கேட்டிருக்கிறாய். மறுபடி எதற்காக சொல்ல சொல்லுகிறாய்?
0: பேசாமல் தூங்கு, பொழுது விழுந்து பார்த்து கொள்ளலாம். வானதி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு,
2: ராத்திரியெல்லாம் யானை மீது பிரயாணம் செய்யப் போகிறோமாக்கா?
0: எதற்காக என்று கேட்டாள்.
2: அது கூடவா உனக்கு ஞாபகமில்லை? பகலில் நாம் பிரயாணம் செய்தால் வழியில் உள்ள ஊர்களிலெல்லாம் ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். பொன்னியின் செல்வன் எங்கே, சோழ நாட்டின் தவப்புதல்வன் எங்கே என்று கேட்பார்கள். பழுவேட்டரையர் மீது குற்றம் சுமத்துவார்கள். பழுவூர் இளையராணியை சபிப்பார்கள். சக்கரவர்த்தியை கூட நிந்தித்தாலும் நிந்திப்பார்கள். அதையெல்லாம் நாம் எதற்காக காதினால் கேட்க வேண்டும்? நான் தான் ஜனங்களை அப்படியெல்லாம் தூண்டிவிட்டதாக பழுவேட்டரையர்கள் சொன்னாலும் சொல்லுவார்கள். எதற்காக இந்த வம்பு என்றுதான் ராத்திரியில் புறப்பட்டேன். இதையெல்லாம் பழையாறையிலிருந்து புறப்படும் போதே உனக்கு சொன்னேன். மறுபடியும் கேட்கிறாய். நல்ல சித்தப்பிரமை பிடித்து உன்னை ஆட்டுகிறது. சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்களிடம் சொல்லித்தான் உன் சித்தப்பிரமையை போக்க வழி தேட வேண்டும். போனால் போகட்டும், இப்போது தூங்கு. எனக்கும் தூக்கம் வருகிறது. இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியேதான் இன்று இரவு நாம் தூங்கியாக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இளவரசர் காணாமற் போனதுக்கு சூடாமணி விகாரத்து பிக்ஷுக்கள் மேல பழுவேட்டரையர்கள் பழி சுமத்த கூடும். தக்க பாதுகாப்பு செய்யணும்னு அனிருத்தரை குந்தவை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்துருப்பான், கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா ஏதாவது ஆயிட்டா? இந்த கவலையில வானதியை தடுத்து நிறுத்தி இளவரசரை தேடுற பணியை தானே முடுக்கி விடுவதா சொல்லி புறப்பட்டிருப்பா குந்தவைன்னு தோணுது. அனிருத்தர் நல்லவர், ஆனா ஏமாற மாட்டார். விலங்குகள்ல கைமா என்கிற சிறப்பு பெயர் கொண்டது யானை. கைன்னு சொல்லத்தகும் துதிக்கை உடைய விலங்கு. துவளும் அந்த துதிக்கை வானதிக்கு மட்டும் அன்று எல்லோருக்குமே வியப்பை தரும் உறுப்பு. எலும்புகளே இல்லாம பல்லாயிரக்கணக்கான தசைகளாலும் நரம்புகளாலும் ஆனது. அதை கொண்டு தரையிலிருந்து சிறு புல்லையும் எடுக்க முடியும். 200 கிலோவுக்கும் கூடுதலான கனம் கொண்ட மரங்களையும் இந்த ஒற்றை உறுப்பால தூக்கிடும். தேவைக்கு ஏற்ப சுருட்ட முடியும், நீட்ட முடியும், எல்லா திசைகள்லையும் திருப்ப முடியும். யானையின் அபாரமான மூப்ப சக்திக்கும் இந்த துதிக்கை தான் காரணம். அதோ பார் அந்த யானையைன்னு அனிருத்தர் சொன்னதும் கன்னங்கரிய குன்றை போல நின்றிருந்த யானையை வானதி பார்த்தா அல்லவா, இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியே தான் இன்றிரவு நாம் தூங்கியாக வேண்டும்னு இளைய பிராட்டி சொன்னதையும் கேட்டோம். சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்னும் மன்னனை பற்றி குண்டுகட் பாலியாதனார் என்னும் புலவர் பாடின புறநானூற்று பாடற் பகுதி நினைவுக்கு வருது. என் சிறுமையின் இழித்து நோக்கான் தன் பெருமையின் தகவு நோக்கி குன்று உரழ்ந்த களிறு என்கோ கொய் உளைய மா என்கோ. இப்படி பல அரிய பொருள்களை தந்தவன். குன்றைப்போல் யானை, கத்தரிக்கப்பட்ட பிடரியை உடைய குதிரை. இப்படி பெரிய பட்டியல் தரார். சொகுசு, இதுக்கு இணையான தமிழ் சொற்கள் அழகு, நேர்த்தி, வசதி. தெலுங்கிலும் கன்னடத்திலும் அன்றாட பேச்சு வழக்கில் இருப்பது சொகுசு. சத்குரு தியாகராஜர் சொகசுகா மிருதங்க தாளமு என்ற கீர்த்தனையில அழகான மிருதங்க தாளம்னும், சொகுசுஜூட தரமா என்கிற கீர்த்தனையில அதிசயமான எழில்னும் இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். சுகம் என்ற பொருள்ல சொல்றா குந்தவை. ஆனைமங்கலத்துக்கு ஆனை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. யானை இரவு துறைக்கு யானை மேலேறி பொன்னியின் செல்வரும் பூங்குழலியும் புயல் வேக

0: சீக்கிரத்தில் போனதை இப்போ நினைவு கூறுவோம். ஆனால் ஒப்பிட முடியாது இல்லையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரைப்பட பாடல் கேட்கலாம். சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊற்றலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க
2: தான்.
0: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம். ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
4: மருமகளே,
5: என்னம்மா?
4: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
5: அதாவது?
4: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
5: அப்ப கொடுக்கல் வாங்க.
4: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
5: ஓ,
4: அதாவது யூபிஐல இருந்து.
5: அப்படியா?
4: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
5: அது என்னம்மா?
4: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
5: நீங்க வேற அம்மா.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
8: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
7: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
9: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதுதொடர்பாக மாவட்டம் தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும்

0: தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்ஸித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக ஐஐடி மெட்ராஸ், ஐஐடிஎம் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். டயர் டூ சிட்டிஸ்ல குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்ஸித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
0: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆளுக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிறி பண்டாக்கா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர்.

0: கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: அதாவது
8: சரியா
9: தொடங்குங்க.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:41:54. தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக மாற்றான் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் குரல்களில்.

ஒலித்த குரல்கள் விஜய் யேசுதாஸ் ஏ வி பூஜா வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல் ஸ்ரேயா கோஷல் சாட்டை திரைப்படத்திற்காக.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்தினம்.
1: முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை இம்மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்தார். திருமணமாகும் பெண்களுக்கு அண்ணன் சீராக 1 பவுன் தங்க நாணயம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கப்படும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட்டுடன் நவீன சைக்கிள் வழங்கப்படும், அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுத் தொகை உயர்த்தப்படும் என்பதும், சென்னைக்கு புதிதாக 1000 AC மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்பதும், 30,000 பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா ஆடுகள் வழங்க 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சகோதரராக கருதும் முதலமைச்சர் அந்த குடும்பத்தில் ஒருவராக தன்னை கருதி அரசின் சார்பில் 8 கிராம் தங்க நாணயமும் 1 பட்டுச்சேலையும் அண்ணன் சீராக வழங்க உள்ளதாகவும், இதற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 750,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்றும், குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், அரசு ஊழியர்களுக்கான திரள் நிதி உதவித்தொகை 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் நிதியமைச்சர் கூறினார். இந்த காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளுக்கான 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதி கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும், அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும், பதிவு செய்துள்ள ஒப்பந்ததாரர்கள் தகுதி இருந்தால் மற்ற துறைகளின் டெண்டர்களிலும் பங்கேற்க முடியும் என்றும், சிறு தொழில் செய்பவர்களும் அரசு டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்காக 200 கோடி ரூபாயும், 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்க 90 கோடி ரூபாயும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து பேசிய போது, தொடக்கத்திலேயே அமைச்சர் திரு மரிய வில்சன் அரசின் நிதிநிலைமை சரியாக இல்லை என்றும், நிலைமை சீரடைந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்பதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டது பாராட்டத்தக்கது. 6ஆம் தேதி வியாழன் அன்று அமைச்சர் திரு வினோத் பச்சை துண்டு அணிந்தபடி வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைய தினம் கருப்பு சட்டை அணிவதாக கூறி சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். 58,374 கோடி ரூபாயில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இது 12,713 கோடி ரூபாய் அதிகமாகும். அனைத்து விவசாயிகளும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என்றும், இதனை செயல்படுத்த 648,55 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டத்தில் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு வினோத் கூறினார். 2,10,00,000 ரூபாய் செலவில் பனை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர், தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி மையத்தில் குட்டை பனைமரம் விரைவில் காய்ப்புக்கு வரும் என்றும், இந்த ஆராய்ச்சி துரிதப்படுத்தப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனகன்றுகள், பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தால் பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம்

அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் வேளாண்மை டிப்ளமோ படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 57,000 டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் சுமார் 23 குழியில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கும் திட்டத்தில் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 67,50,000 ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். இதேபோல இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் 2,00,000 ரூபாய் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண் வணிக வரித்துறையால் 22,30,00,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் நடப்பாண்டில் இதற்காக 5,30,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் 51 ஏக்கர் பரப்பளவில் 7 கோடி ரூபாய் செலவில் நாற்றுப்பண்ணை அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பேசும்போது தொடக்கத்திலும் முடிவிலும் முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய போது திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் குறுக்கிட்டு பட்ஜெட்டில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அமைச்சரின் உரையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் மட்டும் அவற்றை நீக்குவதாக பேரவைத் தலைவர் கூறினார். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பேரவையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுருளிவேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிரபல திரைப்பட இயக்குநர் மற்றும் நடிகர் K.பாக்யராஜ், பிரபல கவிஞர் மற்றும் எழுத்தாளர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி S.ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதற்கான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மத்திய அரசு நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வினை வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்காத வண்ணம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை செய்யும்போது தமிழகத்தின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். காவிரி நதிநீர் மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தனது உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக அறிவித்தார். இத்தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை இந்த அரசு அமைந்த பிறகு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று கூறினார். அணை கட்டுவதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இத்தொடர்பாக கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டியதைப் போல தமிழ்நாட்டிலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பதிலளித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி பிரச்சினை நமக்கு உயிர் ஆதாரம், உணர்வு ரீதியான ஒன்று, அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட தவேக அரசுக்கு இல்லை என்றும் அதற்கான அவசியமும் இல்லை என்றும் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு நேர்முக கடிதமாக பிரதமருக்கு அனுப்பியுள்ளோம். அதோடு நின்றுவிடாமல் மேகதாது திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தமது அரசு கொஞ்சம் கூட விட்டுத்தரவே தராது. அதுதான் நம்முடைய அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர்

0: திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்து முடிவை பிரதமர் நேரில் சந்தித்து பேசி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மாநிலத்தின் உரிமையை எந்த வகையிலும் அரசு விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறியதோடு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறினார். கடந்த காலங்களில் மேட்டூர் அணை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் கூட திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சூழ்நிலைக்கேற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் என்றார். பின்னர் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் தொடங்கி நடைபெற்றது. நாளை திங்களன்று விவாதம் தொடரும். கடந்த வாரம் 3 நாட்கள் மட்டுமே அவை நடைபெற்றது.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்தினம். நேரம் 7:10. ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன்.
2: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் டாக்டர் வள்ளலார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் நத்தம் மற்றும் பசுமன் கிராமங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மண்டல சமநிலை நீர்த்தேக்க தொட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் நாராயணபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீட்டி வீட்டு குடிநீர் இணைப்புகள், அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அங்கன்வாடி மையங்களில் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நியாய விலைக் கடைகள், வேளாண்மைத்துறை வல்லந்தை கிராமத்தில் நிலக்கடலை விதைப்பண்ணை மற்றும் தெளிப்பான் பாசன அமைப்பு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் தோழி விடுதி கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென கூட்டத்தில் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு வடிகால் வாரியம், தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி, பேரூராட்சி துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ததுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷி நிகாம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நடைபெற்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பேறுகால பின்கவனிப்பில் உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதா ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் ராமநாதபுரம் கிளையின் தலைவர் டாக்டர் மலையரசு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர்கள், பிற துறை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இரத்த சோகையை தடுக்கும் பொருட்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வருடந்தோறும் 2 முறை நடைபெறுகின்றது. இவ்வாண்டில் நாளை தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும், இனப்பெருக்க வயதுள்ள 20-30 வயதுள்ள பெண்களுக்கும் அல்பண்டசோல் மாத்திரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க மாத்திரை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்பதன் மூலம் குடலில் உள்ள புழு தொற்றுகள் நீக்குவதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு மற்றும் படிப்பில் ஆர்வமின்மை ஆகியவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3,39,916 பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும், 20 முதல் 30 வயது உள்ள 58,631 பெண்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து பள்ளி கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடிகளிலும்

0: ஆலை கொடுக்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வரும் 17ஆம் தேதி குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் 4ஆம் தேதி வரை நியாய விலைக்கடைகளில் இ KYC மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு கடந்த 2ஆம் தேதி அன்று அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் இ KYC மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள் கேட்டோம். நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றது.

0: இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: பட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தே அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும்

0: இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் ஈரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவனனுக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணி செய்தி கேட்கலாம். வேளாண் ஆலோசனைகள். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றாங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போல்சான் 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்படலாம். எனவே வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவத்தில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு 400 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதமுள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். கத்திரி பயிரை காய்ப்புழுக்கள் தாய்க்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர் தீவன நீர்க்கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அம்மோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 வயதுடைய நாற்றுக்களை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோ வீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோ வீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை

பிராமணுக்கு தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்திரி, மிளகாய், பீர்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: என்ன இது, இந்த இறால் பண்ணைக்கு இந்த தண்ணி பத்தாது போலயே. இன்னொரு பம்பு வச்சாதான் சரியா இருக்கும்.
1: என்ன தேனே, குட்டி நெருப்பிட்டு இருக்கு போலயே.
0: ஆமா சண்பகம், இன்னொரு மோட்டர் போடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அது சரி, நான் கூட நீ இறால் பண்ண போடுறேன்னு சொன்னப்ப சந்தேகமா தான் பார்த்தேன். ஆனா இப்பதானே தெரியுது நீ இதுல எவ்வளவு தீவிரமா இறங்கிருக்கேன்னு.
0: அட, எல்லாமே ஒரு தன்னம்பிக்கை தான் காரணம். ஒரு விஷயத்துல இறங்கணும்னு யோசிச்சுட்டா உடனே அதை செஞ்சிடணும், இல்லனா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்.
1: உண்மைதான் தேனு, நான் கூட என்னோட பண்ணையில கோழி வளர்க்க ஒரு கூண்டு தயார் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்னும் கை கூட மாட்டேங்குது. சரி, அதை விடு, எப்ப நீ இறால் குஞ்சுகளை விட போற?
0: அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு சண்பகம். சந்தையில ஏகப்பட்ட பேரு இறால் குஞ்சுகளை விக்கிறாங்களா, எப்படி தேர்வு பண்றதுன்னு ஒரே சிக்கலா இருக்கு.
1: சரியான இறால் குஞ்சுகளை தேர்ந்தெடுக்கிறது தான் இறால் வளர்ப்புல ரொம்ப முக்கியமான கட்டம். அதனால நீ இத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கோ முதல்ல.
0: நான் கேட்டுக்க தயாரா தான் இருக்கேன், ஆனா யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தான் தெரியல.
1: அப்படியா, சரி கவலைய விடு, தண்ணிய நிறுத்திட்டு ஏன் கூட வா.
0: இதுதான் நீ சொன்ன இடமா? சரி சரி, இங்க யாரு என்ன தகவல் சொல்ல போறாங்க?
1: வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவங்க சொல்றத கவனமா கேட்டுக்கோ.
2: சமீபத்திய ஆண்டுகளில் இறால் வளர்ப்பு தொழில் இந்தியாவின் ஏற்றுமதி வருவாய், வேலைவாய்ப்பு உருவாக்கம், வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இந்தியாவின் பரந்த கடலோரப் பகுதியும் சாதகமான சூழலும் இறால் வளர்ப்பின் விரிவாக்கத்திற்கு வழிவகுத்துள்ளன. வெற்றிகரமான இறால் வளர்ப்பில் இறால் குஞ்சுகளின் தரம் ஒரு முக்கியமான காரணியாக இருப்பதால் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு குஞ்சுகளின் ஆரோக்கிய தரத்தை மதிப்பிடுவதற்கு விவசாயிகளுக்கும் குஞ்சு பொறிப்பக உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு விரைவான மற்றும் எளிமையான தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் மீன் வளர்ப்பு துறையின் சீரான வளர்ச்சிக்காக இறால் குளங்களில் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் தொற்று நோய்களை குறைப்பதற்கும் இறால் சுகாதார மேலாண்மை முக்கிய மையமாக மாறியுள்ளது. இந்த இலக்கை அடைவதற்கு குளத்தில் விடுவதற்கு முன்பு இறால் குஞ்சுகளின் தரம், குறிப்பாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் குஞ்சிறால்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக இறால் வளர்ப்பிற்கு கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய சிஏ ஒப்புதல் பெற்ற குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து மட்டுமே சான்றளிக்கப்பட்ட எஸ்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நோய் அல்லாத அல்லது எஸ்பிஆர் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு வாய்ந்த குஞ்சுகளை மட்டுமே வாங்க வேண்டும். வெற்றிகரமான இறால் வளர்ப்பு என்பது நம்பகமான குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற குஞ்சுகளை தேர்வு செய்வதை பொறுத்து அமைகிறது. இதுதான் அறுவடையின் வெற்றியை சுமார் 70% வரை தீர்மானிக்கிறது. அடுத்ததாக தரமான இறால் குஞ்சுகளை எப்படி

0: தேர்வு செய்வது என்பதை கூறுகிறேன். பொதுவாக இறால் குஞ்சுகளின் மொத்த உடல் நீளமானது 12 மில்லிமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். ஏனெனில் சிறிய அளவுள்ள குஞ்சுகள் குளங்களில் உயிர் வாழ இயலாது. அடுத்ததாக இறால் குஞ்சுகளின் தலைப்பகுதிகளில் காரபேஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் ராஷ்டிரம் என்ற முட்கள் காணப்படும். அந்த முட்கள் குறைந்தது 4 அல்லது 5 இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த குஞ்சுகளானது போஸ்ட் லார்வே 12 என்ற வகை குஞ்சுகளை மட்டுமே வளர்ப்புக்காக நாம் தேர்வு செய்ய வேண்டும். வளர்ச்சி சமமாக இருக்கும் மற்றும் ஒரே அளவில் இருக்கக்கூடிய இறால் குஞ்சுகளை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். இறால் குஞ்சுகளின் உடல் பகுதியில் உள்ள இணைப்புகள் அப்பண்டேஜஸ் மற்றும் ராஷ்டிரம் ஆகியவை இயல்பான தோற்றத்தில் இருக்க வேண்டும். வயிற்றுப்பகுதியின் தசை தெளிவாக இருக்க வேண்டும். நல்ல தரமான குஞ்சுகள் பழுப்பு அல்லது அடர் பருப்பு நிறங்களை கொண்ட ஒளிபுகும் உடல்களை கொண்டிருக்கும். உடலின் எந்த பகுதியும் நிறமற்றமோ சேதமோ இருக்கக்கூடாது. குஞ்சுகளின் வயிற்றுப்பகுதியில் கருமையான குடல் காணப்பட வேண்டும். அது அவற்றின் நல்ல செரிமான திறனையும் ஆரோக்கியமான உணவெடுக்கும் திறனையும் காட்டுகிறது. குஞ்சுகள் பெரிய மற்றும் கருமையான கல்லீரல்களை கொண்டிருக்க வேண்டும். குஞ்சுகளின் 6வது வயிற்றுப்பகுதியில் தசை மற்றும் குடல் விகிதம் சுமார் 4:1 என்ற அளவில் இருக்க வேண்டும். குஞ்சுகளை பூச்சி தொற்றுகளின் அறிகுறிகள் மற்றும் உருக்குலைவுகள் போன்றவை ஏதேனும் உள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். இறால் குஞ்சுகள் வெளிப்புற ஒட்டுண்ணி, பாக்டீரியா மற்றும் பிற ஒட்டுண்ணிகளின்றி இருக்க வேண்டும். இவ்வொட்டுண்ணிகள் இருப்பது ஆரோக்கியம் மற்ற நிலையை காட்டுகிறது. இது குஞ்சுகளின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அடுத்ததாக இறால் குஞ்சுகளின் வால் தெளிவாக திறந்திருக்க வேண்டும். அது ஈரோபோட்களில் உள்ள நிறமி செல்களை பொறுத்தாமையும் ஈரோபோட்களில் நிறமி செல்கள் இல்லாததால் வால் மூடியது போல் தோன்றினால் அவ்வகை குஞ்சுகள் போதுமான அளவு வளர்ச்சி அடையவில்லை என்று பொருள். அடுத்ததாக சில மற்ற தேர்வுகள் மூலமும் தரமான குஞ்சுகளை கண்டறியலாம். இவ்வகை சோதனைகள் நடத்துவதன் மூலம் ஆரோக்கியமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யலாம். சில கவனிப்பு சோதனைகள் உள்ளன. பல தூரங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட இறால் குஞ்சுகளை பொதுவாக ஒரு தொட்டியில் வைத்து கவனமாக உற்று நோக்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து தொட்டியில் இறந்த குஞ்சுகள் காணப்பட்டாலோ அல்லது அவற்றில் நிலத்தில் மாற்றம் தெரிந்தாலோ அவற்றை இறால் வளர்ப்பிற்கு தேர்வு செய்யக்கூடாது. எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருப்பின் அவ்வகை குஞ்சுகளை வளர்ப்பிற்கு தேர்வு செய்யலாம். அடுத்ததாக உப்புத்தன்மை எதிர்ப்பு சோதனை, சலைனிட்டி டெஸ்ட் என்று சொல்வார்கள். ஒரு தொட்டியில் அதிக உப்புத்தன்மை கொண்ட நீரை எடுத்து அதில் ஒரு பிஎல் குஞ்சுகளை விட வேண்டும். அடுத்ததாக உப்பே இல்லாத தண்ணியில் அந்த குஞ்சுகளை வந்து மாற்ற வேண்டும். 30 நிமிடங்கள் கழித்து அவற்றை உற்று நோக்க வேண்டும். 100% குஞ்சுகள் உயிருடன் இருந்தால் இவ்வகை இறால் குஞ்சுகளை இறால் வளர்ப்புக்கு நாம் தேர்வு செய்யலாம். அடுத்ததாக ஃபார்மலின் டெஸ்ட் என்று சொல்லக்கூடியவை. ஒரு தொட்டியில் சுமாராக ஒரு 100 குஞ்சுகளை எடுத்து அதில் ஃபார்மலின் 1 லிட்டர் நீருக்கு 0.25 மில்லி ஃபார்மலின் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக 60 நிமிடங்கள் அதாவது 1 மணி நேரம் கழித்து அவற்றை உற்று நோக்க வேண்டும். இவைகளில் 90% குஞ்சுகள் உயிருடன் இருந்தால் அவ்வகை இறால் வகைகள் மட்டுமே நாம் இறால் வளர்ப்புக்கு தேர்வு செய்யலாம். அடுத்ததாக டெம்பரேச்சர் டெஸ்ட் என்ற சொல்லிய வெப்பநிலை சோதனை. இவ்வகை சோதனைகளில் குஞ்சுகளை அதிக வெப்பத்துக்கு உட்படுத்த வேண்டும். அடுத்து 30 நிமிடங்கள் கழித்து குஞ்சுகளின் ஆரோக்கியத்தை உற்று நோக்க வேண்டும். மீன்களின் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் அவ்வகை இறால் குஞ்சுகளை நாம் வளர்ப்பிற்கு தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக ஸ்டார்வேஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டினி சோதனை. ஒரு சுமாராக ஒரு 100 குஞ்சுகளை எடுத்து 1 24 மணி நேரம் எந்த ஒரு உணவும் விடக்கூடாது. ஸோ 24 மணி நேரம் கழித்து குஞ்சுகளை உற்று நோக்க வேண்டும். இவ்வாறு உற்று நோக்கும் பொழுது அவை இயல்பு நிலையில் இருப்பின் அவ்வகை குஞ்சுகள் வளர்ப்பிற்கு மிகவும் தகுதியாக இருக்கும். அடுத்ததாக பிஹேவியரல் டெஸ்ட். குஞ்சுகளை வெளிப்புற தூண்டுதலுக்கு விரைவாக செயல்படுத்த வேண்டும். மேலும் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். ஸோ இறால் குஞ்சுகளை ஒரு தொட்டியில் வைத்து கலக்க வேண்டும். அதுபோல கலக்கும் போது ஆரோக்கியமான குஞ்சுகள் மட்டுமே ஓட்டத்திற்கு எதிராக பாய்ந்து ஓரங்களில் சேரும். பலவீனமான குஞ்சுகள் மையத்தில் சேரும். அது அவற்றின் செயல்திறனை காட்டுகிறது. அவற்றை இறால் வளர்ப்புக்கு தேர்வு செய்யக்கூடாது. இவ்வாறு பல சோதனைகள் செய்வதன் மூலம் ஆரோக்கியமுள்ள மற்றும் பலவீனமான இறால் குஞ்சுகளை வகைப்படுத்தலாம். முடிவாக எந்த ஒரு பண்ணை நடவடிக்கையின் வெற்றியும் சரியான நேரத்தில் தேவையான அளவில் உயர் ஆரோக்கியமான குஞ்சுகள் கிடைப்பதை சார்ந்துள்ளது. வணிக ரீதியான இறால் வளர்ப்பின் வளர்ச்சியாலும் மற்றும் இறால் குஞ்சுகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாலும் அதிக எண்ணிக்கையிலான வணிக இறால் குஞ்சு பதிப்பகங்களும் நிறுவப்பட்டுள்ளன. இந்த குஞ்சு பதிப்பகங்களில் பெரும்பாலானவை தேவையான உட்கமைப்பு வசதிகளை கொண்டிருந்தாலும் ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற இளம் உயிர்களை உற்பத்தி செய்வதற்கு ஏற்றவாறு அவற்றை மேம்படுத்த வேண்டியதுள்ளது. இவ்வாறு மேம்படுத்துவதன் மூலம் இறால் வளர்ப்பின் வளர்ச்சியை அதிகரிக்க முடியும்.
1: வெற்றிகரமான இறால் வளர்ப்பில் தரமான இறால் குஞ்சுகள் தேர்வு செய்யும் முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சுது செண்பகம். சரியான நேரத்துல சரியான தகவலை தெரிஞ்சுக்கிட்ட.
1: ரொம்ப சந்தோஷம் தேனு. தாமதிக்காம உடனே அடுத்த கட்ட வேலைய ஆரம்பிச்சிரு.
2: சரி செண்பகம், நீயும் உன்னோட கோழி வளர்ப்ப தாமதிக்காம தொடங்கிடு. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு உனக்கு தெரியாதா என்ன?
1: நீயே

வேளாண் திட்டங்கள். வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான அரசின் திட்டங்கள். விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் வேளாண் இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயத்தை நவீனமயமாக்கல், விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலமாக கிராமப்புறங்களை செழிப்படைய செய்வதால் இந்தியாவில் வேளாண் இயந்திரமயமாக்கல் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை கருத்தில் கொண்டே நமது இந்திய அரசாங்கம் வேளாண் இயந்திரமயமாக்கலை அதிகரிக்க செய்ய பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை திட்டம் மூலம் பண்ணை இயந்திர பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு முயற்சித்து வருகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமயமாக்குதலை ஊக்குவிக்கிறது. இந்த திட்ட நிதியை மத்திய மாநில அரசுகள் முறையே 60-40 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர், பழங்குடியினர், சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் வழங்கப்படுகின்றன. ஆதி திராவிட பழங்குடியினர் அல்லாத இதர வகுப்பில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு விசை களையெடுக்கும் கருவி மற்றும் நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரம் வாங்க கூடுதலாக மாநில நிதியிலிருந்து 10% மானியம் வழங்கப்படுகிறது. கிராமப்புற தொழில் முனைவோர்கள், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் போன்றவற்றிற்கு வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க 40% மானியமும், கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைப்பதற்கு 80% மானியமும் வழங்கப்படுகிறது. வேளாண் இயந்திரங்கள் அல்லது கருவிகளான பவர் டில்லர், விசை களையெடுப்பான், தட்டை வெட்டும் கருவி, புதர் அகற்றும் கருவி, நெல் நடவு இயந்திரம், டிராக்டர், சுழற்கலப்பை, லேசரால் இயங்கும் நிலம் சமன் செய்யும் கருவி, விதை மற்றும் உரமிடும் கருவி, கதிரடிக்கும் இயந்திரம் போன்றவற்றை வழங்குவதற்கும் வாடகை விடும் மையம் அமைப்பதற்கும் மானியம் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது சூரிய கூடார உலர்த்திகள் போன்ற மதிப்பு கூட்டும் இயந்திரங்களுக்கான மானியமும் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த சூரிய உலர்த்திகள் மூலம் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்டு விளைபொருட்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுகிறது. இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும். புதிதாக உருவாக்கப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் செயல் விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தி உபயோகிக்க ஊக்குவிக்கப்படுகிறது. மேலும் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் அல்லது உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு குறித்த பயிற்சியும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் உற்பத்தி செய்த பல்வேறு வகையான எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகளுக்கு லாபகரமான விலை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை நன்றாக சுத்தப்படுத்தி அதன் மதிப்பை கூட்டுவது மிகவும் முக்கியம். இதனை கருத்தில் கொண்டு விளைபொருட்களை மதிப்பு கூட்டும் வேளாண் இயந்திர மையங்கள் அமைப்பதற்கான மானியம் வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. வேளாண் பொறியியல் துறையின் மூலம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதிப்பு கூட்டும் இயந்திர மையம் அமைப்பதற்கான மானியத்தை மாநில அரசு வழங்கி வருகிறது. இதில் விவசாய குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மையங்களில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த விவசாய விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முடியும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதோடு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும். இயந்திரங்கள் விவசாய பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்ய உதவுகின்றன. இதன் மூலம் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் மேம்படுகிறது. மனித

உழைப்பை விட வேகமாக வேலை செய்வதால் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க முடிகிறது. நீண்ட கால நோக்கில் இயந்திரங்களின் பயன்பாடு தொழிலாளர் செலவை குறைத்து வருவாயை அதிகரிக்கிறது. துல்லியமான நடவு மற்றும் அறுவடை மூலம் பயிரின் தரம் மேம்படுகிறது. வேளாண் இயந்திரமயமாக்கல் மூலம் துல்லியமான விவசாயம் சாத்தியமாகியுள்ளது. இதற்கு உற்ற துணையாய் அரசின் திட்டங்கள் விளங்குகின்றன. தேசிய கால்நடை இயக்கம். தேசிய கால்நடை இயக்கம் என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கால்நடை வளர்ப்பை ஊக்குவித்தல், கால்நடைகளின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் போன்றவை ஆகும். இந்தியாவில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் துறையாக கால்நடை துறை விளங்கி வருகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் பெண்களின் வாழ்வாதாரத்தில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய கால்நடை இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று கால்நடைகளின் இனப்பெருக்க தரத்தை மேம்படுத்துவதாகும். உயர்தர இனங்களை பெருக்குதல், செயற்கை கருவூட்டல் வசதிகளை விரிவுபடுத்துதல், தரமான தீவனங்களை உற்பத்தி செய்தல் மற்றும் தீவன பற்றாக்குறையை குறைத்தல் ஆகியவற்றின் மூலம் கால்நடைகளின் பால், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. மேலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசி முகாம்கள் மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகளை கிராமப்புறங்களுக்கே கொண்டு செல்லும் முயற்சிகளும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆகும். தேசிய கால்நடை இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் தொழில் முனைவோரை உருவாக்குவதாகும். ஆடு, செம்மறி ஆடு, கோழி மற்றும் பன்றி வளர்ப்பில் புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நிதியுதவி மற்றும் மானியங்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக தனிநபர்கள், விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் ஆகியவை இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய முடியும். இதன் மூலம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகள் உருவாகி இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இந்த திட்டத்தில் தீவன மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. தரமான பசுந்தீவன விதைகள் உற்பத்தி, தீவன வங்கிகள் அமைத்தல், தீவன பதப்படுத்தும் மையங்கள் உருவாக்குதல் மற்றும் வறட்சி காலங்களில் கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை உறுதி செய்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறன் பெரும்பாலும் தரமான தீவனத்தை பொறுத்தே அமைகிறது என்பதால் அதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் குறிப்பாக ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பை ஊக்குவிக்க பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இனப்பெருக்க பண்ணைகள் அமைத்தல், தரமான இனக்கிடாக்கள் உற்பத்தி செய்தல், இன மேம்பாட்டு மையங்கள் உருவாக்குதல் மற்றும் நோய் மேலாண்மை வசதிகளை ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். இதன் மூலம் இறைச்சி உற்பத்தி அதிகரிப்பதோடு கிராமப்புற மக்களின் வருமானமும் மேம்படுகிறது. கோழி வளர்ப்பு துறையிலும் தேசிய கால்நடை இயக்கம் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. நாட்டுக்கோழி மற்றும் வணிக கோழி வளர்ப்பிற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், குஞ்சு உற்பத்தி மையங்கள், தீவன வசதிகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆதரவு ஆகியவை வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் சிறு அளவிலான கோழி வளர்ப்பாளர்களும் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை பெறுகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்பும் அதிகரிக்கப்படுகிறது. சுய உதவி குழுக்கள் மூலம் கால்நடை வளர்ப்பு தொழில்களை ஊக்குவித்து பயிற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் நிதி ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. இதனால் பெண்களின் பொருளாதார அதிகாரமளித்தல் வலுப்பெறுவதோடு குடும்ப வருமானமும் உயர்கிறது. மேலும் கால்நடை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளும் தேசிய கால்நடை இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். பால், இறைச்சி, முட்டை மற்றும் கம்பளி போன்ற பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி அவற்றை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு கொண்டு செல்ல தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களின் உற்பத்திக்கு நல்ல விலையை பெற முடிகிறது. தேசிய கால்நடை இயக்கத்தின் மூலம் கால்நடை வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. டிஜிட்டல் தகவல் சேவைகள், கால்நடை ஆரோக்கிய கண்காணிப்பு, நோய் தடுப்பு மேலாண்மை, அறிவியல் அடிப்படையிலான வளர்ப்பு முறைகள் மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் போன்றவை செயல்படுத்தப்படுகின்றன. இவை உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு விவசாயிகளின் செலவுகளையும் குறைக்க உதவுகின்றன. தேசிய கால்நடை இயக்கமானது இந்தியாவின் கால்நடை துறையை வலுப்படுத்தும் மிக முக்கியமான திட்டமாக விளங்கி வருகிறது. கால்நடை இன மேம்பாடு, தீவன மேம்பாடு, தொழில் முனைவோர் உருவாக்கம், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல்

ஆகிய பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் உயர்வதோடு உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய கால்நடை இயக்கம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின் வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு டி டிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா புனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது.

0: இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைக்கணம் கேட்கலாம் நேர்களே. முதல் பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ், ஷாகுல் ஹமீத் பாடியுள்ள பாடல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: அரண் திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர் ஸ்ரீனிவாஸ்.

இனி தொடர்வது புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
2: புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நிகழ்வு இன்று காலை 8:10 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் தொடங்கியது.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அணிவகுப்பு தளபதியுடன் இணைந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார்.
2: பைப் பேண்ட் மற்றும் தாளவாத்திய சிறப்பு இசைக்குழு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு சமய குருமார்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண கொடிக்கு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அணிவகுப்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை வழங்குமாறு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வண்ணக்கொடியை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர். காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
1: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
2: அதனைத் தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
3: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததால். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கனுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது, நாம் அணியும் பொழுது, நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள். எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
2: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
4: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை

0: அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக் சுரட்சா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது தான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதமடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
2: ஆஜ் புதுச்சேரி கி ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கே லியே ஐதிஹாசிக் தின் கே அவசர் பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்டிரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த் ஹுவா ஹே இஸ்கே லியே பஹோத் பஹோத் சுப்காம்னாயே ஒர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
3: பொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்டிரபதி புலீஸ் கலர் அவார்டு பிரதான் கர்னே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. புலீஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹே. ஆஜ் சே ஹி புதுச்சேரி புலீஸ் தேஸ் கி உன் புலீஸ் ஃபோர்சஸ் மே சாமில் ஹோ கயா ஹே ஜிஸ்கோ ராஷ்டிரபதி ஜினே அப்னா நிசான் பிரதான் கியா ஹே. இஸ் அவசர் பர் தேஸ் கி மஹாமஹிம் ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு ஜி, ஹமாரே சன்மானிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி ஓர் குரு மந்த்ராலய கி ஓர் சே மே புதுச்சேரி கி புலீஸ் ஓர் புதுச்சேரி கி ஜனதா ஓர் முக்கியமந்திரி புதுச்சேரி கோ ஹ்ருதய சே பஹோத் பஹோத் பதாய் ஓர் சாதுவாத் தேனா சாஹ்தா ஹூம்.
3: குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மித்ரோ தஷின் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா ஏ புதுச்சேரி ஓர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி ஏ புலீஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஓர் பஹதூரி கா ஏ பிரதீக் ஹே ஜோ புதுச்சேரி புலீஸ் கா நிசான் அத் மேரே சாம்னே சான் கே சாத் லஹரா ரஹா ஹே.
3: தென் பாரதத்தின் 4 மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
2: சாத்தியோ ராஷ்டிரபதி துவஜ் கிசி பி டிசிப்ளின் ஃபோர்ஸ் கே லியே உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹே. புதுச்சேரி புலீஸ் பலே ஹி சங்க்யா மே 5000 से कम हो मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं. ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है. आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज ஆப் இஸ் சன்மான் கே அதிகாரி பனே ஹோ.
3: குடியரசுத் தலைவரின் கொடி, பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்

0: அதிகாரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம் மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம் தீரம் அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம் இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: மித்ரோ முஜே பரோபர் யாத் ஹை ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லியே சேலஞ்ச் பனா ஹுவா தா தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஆர் விசேஷ்கர் யூடி கா ஜாயஜா கிரு மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. உஸ் வக்த் புதுச்சேரி புலிஸ் நே வோ கடின் தௌர் மே அக்ரிம் பங்க்தி மே டட்டே ரஹ்கர் கொரோனா சே கிரஸ்த் புதுச்சேரி கி ஜன்தா புஜுர்க் நாகரிக் பச்சே மஹிலாயே உன்கி சேவா கர்னே மே ஆப்னே ஜோ பஹதூரி திகாயி ஹை வோ மே ஹமேசா கே லியே யாத் ரக்குங்கா.
0: நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள் குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள்.
1: புதுச்சேரி போலீஸ் கா வோ பராக்கிரம் வோ சமர்ப்பண ஓர் சேவா கா பாவ் எக் ஐசா அத்தியாய் ஹை ஜோ புதுச்சேரி போலீஸ் கே இத்தியாஸ் மே ஸ்வர்ணிம் அத்தியாய் கே ரூப் மே லிகா ஜாயேகா.
0: புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம் இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
1: அந்த மே ஃபிர் சே எக் பார் புதுச்சேரி கே டிஜிபி சாப் சே லேக்கர் கான்ஸ்டேபல் தக் பூரி போலீஸ் ஃபோர்ஸ் கோ ஹ்ருதய் சே ராஷ்டிரபதி கா நிசான் கா கௌரவ் பிராப்த் கர்னே கே லியே மே பஹத் பஹத் பதாய் தேனா சாஹ்தா ஹூ வந்தே மாத்ரம்.
0: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய் கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார். விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் இரண்டு விருதாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர் பல்வேறு அரசு துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் காவலர்கள் காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
3: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பிலிருந்து வெளியேறினர்.
2: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர் ஜெயந்தி ஜி பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. திரைகணம் கேட்கலாம் நேர்களே. ஹரிஹரன் பாடியுள்ள பாடல் ரோஜா திரைப்படத்திற்காக.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைக்கானத்தில் நிறைவாக ஏ ரகுமான் பாடியுள்ள பாடல் கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்காக.

நேரம் 9:38 16:00. அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி KJ யேசுதாஸ் S. ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் புதுக்கவிதை.

0: தொடர்வது ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத சபா டெல்லி அஞ்சல்.
1: ஏ ஆகாஷ்வாணி ஹே ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத சபா மே ஆஜ் ராத் கே காரியக்ரம் மே ஹம் ஆப்கே லியே ஸ்ரீமதி சாத்விகா மோகன் கா காயன் பிரஸ்துத் கர்தே ஹே.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி இன் டுனைட்ஸ் பிராட்காஸ்ட் ஆஃப் ரவி.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36

டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவும். பனை ஓலையின் பயணம் எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம். 7:45 நகர்வலம். திருக்குறள் ஒப்புவித்தல் பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி.

வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காலம். 7:45 நகர்வலம். திருக்குறள் ஒப்புவித்தல். பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைக்காலம். 9:00 அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின் மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். காரக்குறிச்சி ஏ ரவி, காரக்குறிச்சி ஏ லக்ஷ்மி ஆகியோரின் வீண இசை இடம்பெறும். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பால் கொடுப்பதின் முக்கியத்துவம், மகப்பேறு மருத்துவர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் 3:00. 2:15 திரைக்காணம். 2:40 ஹிந்தி பாடற் பயிற்சி, ஆசிரியர் ஆர் கமலஜா அவர்கள், மாணவர் நைட்டிக் ஸ்ரீவத்சவா. 2:55 வானிலை. 5:30 திரைக்காணம். மலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 6:00. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்செல்வி அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-8:30 திரைக்காணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம், இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 கனகதாரா சோஸ்திர வைபவம் இசை பேருரை, நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு, இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களை.